0: பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.
1: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது 11:03. தொடர்ந்து வளமையான நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்க போன்றீர்கள். இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். முதலிலே பிரதான செய்தி அறிக்கை இடம்பெற இருக்கின்றது. அதனை தொடர்ந்து உரையரங்கம் நிகழ்ச்சி இடம்பெறும். அதை தொடர்ந்து வளமையான அத்தனை நிகழ்ச்சிகளுமே இடம்பெறும் என்பதனையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இப்பொழுது உரையரங்குக்கான தலைப்பினையும் தந்துவிடுகின்றேன். அன்பு குறித்து நாங்கள் பேசலாம் என்று யோசிக்கின்றேன். அன்பின் மகிமையும் இயந்திர வாழ்க்கையில் அருகி போகும் அன்பும் என்ற தலைப்பிலே நாங்கள் பேசலாம். பல விடயங்களே நாங்கள் இந்த தலைப்பின்கள் கொண்டு வரலாம். அன்பின் மகிமை பற்றி பேசும் அதே நேரம் இயந்திர வாழ்க்கையில் அருகி போகும் அன்பு என்று சேர்த்து நாங்கள் பேசி பார்க்கலாம். ஆகவே இணைந்த சிறப்பீங்க 416-9-3-00-55. இதுக்கு நீங்கள் திருவள்ளுவத்தை அடிக்கடி நீங்கள் பேசுகிறதுனால நான் சொல்கிறேன். திருக்குறளில் இருந்து கூட நீங்கள் குரல் பாக்களை எடுத்து வரலாம் என்பதனையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கின்றோம். அன்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து நீங்கள் குரல் பாக்களை எடுத்து வரலாம். நிச்சயமாக அதுவும் வரவேற்கத்தக்கது. இங்கே நீங்கள் திருக்குறளை அடிக்கடி பேசுகிறதுனால 8வது அதிகாரமாகிய அன்புடைமை.
1: தமிழ் எஃப்எம்எல் செய்திகளுக்கு முதலிடம். நியூஸ்

0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராமரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தியாக தீபம் திலீபனின் உருவச்சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் கவனஈர்ப்பு பேரணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இந்தியாவில் நாளை முதல் முன்னெடுக்கப்பட இருந்த 3 நாள் நாடளாவிய வங்கி வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அல்பர்ட்டாவில் நடைபெறவுள்ள பொது வாக்கெடுப்பை முன்னிட்டு சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்கள் குறித்து எலெக்ஷன்ஸ் அல்பர்டா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை முன்னிறுத்தும் மற்றொரு தொலைக்காட்சி விளம்பரத்தை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய 3 மாதங்களுக்கும் எரிபொருள் மானியம் வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரா குமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்காக 41 பில்லியன் ரூபாய் செலவிட உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கம்பகாவில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி, எரிபொருள் மானிய திட்டத்திற்கான முன்மொழிவு நாளை அமைச்சரவையின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் நோக்கில் இந்த மானியம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கும் மானியம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டம் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பின்னர் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தியாக தீபம் திலீபனின் உருவச்சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் கவனஈர்ப்பு பேரணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை 28 திங்கட்கிழமை இந்த போராட்டங்கள் நடைபெற உள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் வடக்கு கிழக்கு உபத்தலைவியும் மட்டக்களப்பு மாவட்ட தலைவியுமான அமலராஜ் அமலநாயகி தெரிவித்துள்ளார். நல்லூரில் திலீபனின் உருவச்சிலை அகற்றப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவிப்பதுடன் அதனை மீண்டும் அதே இடத்தில் உடனடியாக நிறுவ வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் பேரணி முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் ஒரே நாளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு உருவச்சிலை அகற்றப்பட்டமை தொடர்பான தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திலீபனின் உருவச்சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே கவனஈர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வடக்கு கிழக்கு முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதியிடம் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தமது பூர்வீக நிலங்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வலிகாமம் வடக்கு மக்கள் இன்று 15வது வாரமாக கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். பலாலி சந்தையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நீண்ட காலமாகும் தமது கட்டுப்பாட்டுக்கு அப்பால் உள்ள காணிகளை மீளப் பெற்றுத் தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமது பூர்வீக நிலங்களில் மீள் குடியேறுவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் ராணுவ கட்டுப்பாட்டில் தொடர்ந்தும் உள்ள காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் துரிதப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜனாதிபதியின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது தங்களது காணி விடுவிப்பு தொடர்பான கோரிக்கைக்கு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். தமது பூர்வீக நிலங்களை மீளப்பெறும் வரை தொடர்ச்சியான கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையரான அனோஜன் சிவராசாவுக்கு மன்னிப்பு வழங்குமாறு கோரி ஜனாதிபதி அனுரா குமார திசநாயக்கவின் மேன்முறையீட்டு கடிதத்தை சவுதி அரேபிய மன்னரிடம் சமர்ப்பிக்க ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்று விரைவில் சவுதி அரேபியாவுக்கு செல்லவுள்ளது. மனிதநேய அடிப்படையில் இந்த மேன்முறையீடு முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிவராசா சார்பில் சட்ட ரீதியான மேன்முறையீட்டை தாக்கல் செய்வதற்காக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் சவுதி அரேபியாவில் உள்ள சட்ட நிறுவனம் ஒன்றுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மேன்முறையீடு எதிர்வரும் அக்டோபர் 17 தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே சிவராசாவுக்கு மன்னிப்பு மற்றும் விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பில் அவசர சந்திப்பு ஒன்றை கோரி இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு செல்லவுள்ள குழுவில் தமது கட்சியின் பிரதிநிதியாகும் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரனை தமிழரசு கட்சி நியமித்துள்ளது. உலக பொருளாதார மன்றத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 2026 ஆண்டிற்கான சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டுக்கு அமைய 2024 முதல் 2026 வரையிலான காலப்பகுதியில் சுற்றுலா வளர்ச்சியில் அதிக முன்னேற்றத்தை காட்டிய உலகின் முன்னணி 10 நாடுகளுக்குள் இலங்கை இணைந்துள்ளது. குறித்த குறியீட்டின்படி இலங்கை 10 இடத்தை பெற்றுள்ளதுடன் 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 26 ஆண்டில் இலங்கையின் சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டு புள்ளி விவரங்கள் 4.33% வளர்ச்சியடைந்துள்ளன. இதில் அல்பேனியா 7.0% குறியீட்டு புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக வியட்நாம் 6.3% குறியீட்டு புள்ளிகளுடனும் லாவோஸ் 6.1% குறியீட்டு புள்ளிகளுடனும் முறையே 2 மற்றும் 3 இடங்களை பெற்றுள்ளன.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் 6th ஆண்டு பொதுக்கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு பள்ளி காவல்துறை அமைச்சர் ஏ ராஜ்மோகன் தமிழ் சினிமாவுக்கென தனியான ஓடிடி தளம் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சிறு முதலீட்டில் உருவாக்கும் தமிழ் திரைப்படங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவற்றை பார்வையாளர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த ஓடிடி தளம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திரைப்பட படப்பிடிப்புகளுக்கான அனுமதி நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் குறிப்பிட்டுள்ளார். உரிய ஆவணங்களுடன் இணைய வழியாக விண்ணப்பித்தால் படப்பிடிப்புக்கான அனுமதியை தானியங்கி முறையில் பெறும் வகையில் புதிய நடைமுறை உருவாக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்கான மோதிரம் தயாரிப்பு காணொலியை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ளார். தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அவர் இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார். தமிழர் பாரம்பரியத்தில் தாய்மாமன் வழங்கும் சீர் மரபை பிரதிபலிக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த ஜூன் 22 தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்காக ஆண்டுதோறும் 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல்கட்டமாக 1,28,000 தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் செப்டம்பர் 28 முதல் 30 வரை முன்னெடுக்கப்படவிருந்த 3 நாடளாவிய வங்கி வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்திய வங்கிகள் சங்கம் மற்றும் ஐக்கிய வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகியவற்றுக்கு இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: அல்பர்டாவில் எதிர்வரும் அக்டோபர் 19 தேதி நடைபெற உள்ள பொது வாக்கெடுப்பை முன்னிட்டு சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்கள் குறித்து எலெக்ஷன்ஸ் அல்பர்டா எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக வாக்காளர் பதிவு மற்றும் அஞ்சல் மூலம் வாக்களிப்பது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பல்வேறு தவறான தகவல்கள் பரவி வருவதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அஞ்சல் வாக்குக்கு அல்பர்டாவுக்கு வெளியே உள்ள முகவரியை பயன்படுத்தி எவரும் வாக்களிக்க முடியும் என்று தகவலும் இணையத்தில் பரவியது. ஆனால் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படுவது மட்டும் வாக்குச்சீட்டு வழங்கப்படுவதை உறுதி செய்யாது. ஒவ்வொரு விண்ணப்பமும் தேர்தல் அதிகாரிகளினால் சமர்ப்பிக்கப்படுகின்றது. அல்பர்டாவில் வசிக்காதவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என தேர்தல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த முறை அல்பர்டா பொது வாக்கெடுப்பில் 10 கேள்விகள் இடம்பெறுகின்றன. அவற்றில் 10வது கேள்வி, அல்பர்டா கனடாவின் ஒரு மாகாணமாக தொடர்ந்து தொடர வேண்டுமா அல்லது கனடாவில் இருந்து பிரிவதற்கான அரசியல் அமைப்பு நடைமுறையை ஆரம்பித்து எதிர்காலத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய பிரிவினை வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமா என்பதாகும். சமூக ஊடகங்களில் வரும் உணர்ச்சியை தூண்டும் தகவல்களை வாக்காளர்கள் உடனடியாக நம்பாமல் அதிகாரப்பூர்வ தேர்தல் தகவல்களை சரிபார்க்குமாறு எலெக்ஷன்ஸ் அல்பர்டா தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றது. ஸ்காப்ரோ பகுதியில் உள்ள கில்வோடோ ரயில் நிலையத்தில் விஐஏ ரயில் சேவையை நிறுத்தும் முடிவை விஐஏ ரயில் தற்போது தற்காலிகமாக மாற்றியுள்ளது. முன்னதாக அக்டோபர் 25, 2026 முதல் கில்வோடோ மற்றும் மால்டன் நிலையங்களில் விஐஏ ரயில்கள் நிற்காது என்று விஐஏ ரயில் அறிவித்திருந்தது. பயண நேரத்தை குறைப்பதற்காகவும் டொரண்டோ யூனியன் ஸ்டேஷன் மற்றும் கோ டிரான்சிட் வசதிகள் அருகில் இருப்பதாலும் இந்த மாற்றம் செய்யப்பட்டதாக விஐஏ ரயில் தெரிவித்துள்ளது. ஆனால் ஸ்காப்ரோ பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பை தெரிவித்ததை தொடர்ந்து கில்வோடு நிலைய சேவையை தொடர்ந்து வழங்க அது முடிவு செய்துள்ளது. சமூகத்தினரிடம் இருந்து மேலும் கருத்துக்களை பெறும் வரை குளிர்கால அட்டவணைப்படி இந்த சேவை தொடரும் என விஐஏ ரயில் தெரிவித்துள்ளது. கனடாவில் வாழ்க்கை செலவு அதிகரித்து வரும் நிலையிலும் காஸ்கோ நிறுவனத்தின் காலாண்டு விற்பனை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. அண்மையில் வெளியாகியுள்ள காலாண்டு நிதி அறிக்கையின்படி ஆகஸ்ட் மாத இறுதியுடன் நிறைவடைந்த 3 மாதங்களில் காஸ்கோவின் நிகர விற்பனை 11.2% அதிகரித்து 93.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இந்த தொகை 84.4 பில்லியன் டாலர்களாக இருந்தது. இதேவேளை காஸ்கோவின் உறுப்பினர் கட்டண வருமானமும் சுமார் 7% அதிகரித்து 1.85 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. வாடிக்கையாளர்கள் தங்களது பணத்திற்கு அதிகபட்ச மதிப்பை பெற விரும்புவதால் குறைந்த விலையில் அதிக மதிப்பை வழங்கும் காஸ்கோவின் அணுகுமுறை விற்பனை வளர்ச்சிக்கு உதவுவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கனடா மற்றும் அமெரிக்காவில் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலைகள் தொடர்ந்து அதிகமாக இருப்பதால் குடும்பங்கள் அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் கனடாவின் நுகர்வோர் பணவீக்கம் 3%, அமெரிக்காவின் பணவீக்கம் 3.4% பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தல்களுக்கு முன்னதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை முன்னிறுத்தும் மற்றொரு தொலைக்காட்சி விளம்பரத்தை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்க நிதியில் ஒளிபரப்பப்படும் இந்த விளம்பரத்தில் டிரம்ப் ஒரு கட்டடத்தின் நடைபாதையில் நடந்து வரும் காட்சிகளுடன் இது இறுதிப்போர் என அவர் கூறும் பதிவு இடம்பெற்றுள்ளது. அத்துடன் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பாசிஸ்டுகளை தோற்கடிப்போம் என டிரம்ப் தெரிவிக்கும் கருத்துக்களும் விளம்பரத்தில் இடம்பெற்றுள்ளன. இன்று நடைபெற்ற 2 NFL அமெரிக்க கால்பந்து போட்டிகளின் ஒளிபரப்பின் போது இந்த விளம்பரம் ஒளிபரப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு 1 மாதத்துக்கும் குறைவான காலமே உள்ள நிலையில் அரசு நிதியில் டிரம்பை முன்னிறுத்தும் விளம்பரங்கள் ஒளிபரப்பப்படுவது தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. எனினும் இந்த விளம்பரங்கள் தேர்தல் பிரச்சார விளம்பரங்கள் அல்ல என்றும் தேசிய பெருமையை ஊக்குவிக்கும் பொது சேவை அறிவிப்புகள் என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதனுடைய வரி செலுத்துவோரின் பணத்தை அரசியல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடாது என கூறும் விதிமுறைகளை இந்த விளம்பரங்கள் மீறக்கூடும் என காமன் காஸ் என்று அரசாங்க கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் அமெரிக்க ராணுவத்தினரால் பயன்படுத்தப்படும் RAF விமான படைத்தளத்திற்கு அருகில் இடம்பெற்ற முக்கிய சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். வெடிப்பொருட்கள் தொடர்பான சட்டத்தின் கீழான குற்றங்கள் மற்றும் பயங்கரவாத செயற்பாட்டுக்கான தயாரிப்பில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அதிகாலை 12:45 அளவில் விமானப்படை தளத்தை நோக்கி 3 சந்தேகத்துக்கு இடமான வாகனங்கள் பயணிப்பதாகவும் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 80 மேற்பட்ட வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் இன்றிரவு தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கைது செய்யப்பட்ட 5 அமெரிக்கா நீண்டகாலமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளார். எனினும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் அல்லது எந்த அமைப்பு உள்ளது என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. ஈரானின் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகங்களும் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கான உறுதியான ஆதாரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. கடந்த மார்ச் மாதம் முதல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை முன்னெடுக்க அமெரிக்க விமானப்படை RAF தளத்தை பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: சிங்கப்பூரில் டென்னிஸ் ஓபன் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் கனடாவின் லைலா பெர்னாண்டஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் டாலியா கிப்சனை எதிர்கொண்ட லைலா பெர்னாண்டஸ் 7-5, 6-0 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்றார். மொன்ட்ரியலை சேர்ந்த 24 வயதான லைலா பெர்னாண்டஸுக்கு 2026 ஆண்டில் இது முதலாவது WTA பட்டமாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தியாக தீபம் திலீபனின் உருவச்சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் கவன ஈர்ப்பு பேரணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இந்தியாவில் நாளை முதல் முன்னெடுக்கப்பட இருந்த 3 நாடளாவிய வங்கி வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அல்பர்டாவில் நடைபெறவுள்ள பொது வாக்கெடுப்பை முன்னிட்டு சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்கள் குறித்து எலெக்ஷன்ஸ் அல்பர்டா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை முன்னிறுத்தும் மற்றும் ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்தை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் FM-இன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை அதிகாலை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம்.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: முதியோர்
3: பராமரிப்பு ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
5: நேரம் இப்பொழுது 11:26. சிஎம்ஆர் தமிழ் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். டொரண்டோவில் இப்பொழுது வெப்பநிலை 16 பாகையும் பின்னிரவு பொழுது வெப்பநிலை 13 பாகை வரை வீழ்ச்சியடைய போகின்றது. நாளைய நாள் பகல் பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. நாளை பகல் பொழுது வெப்பநிலை 21 பாகையாகவும் அதை குறைந்த வெப்பநிலையாக நாளைய தினம் மாலை பொழுதிலே 12 பாகையும் உணரப்படும். நேர்களே, பாடல் ஒன்றை தொடர்ந்து உங்களை நாங்கள் உரையரங்கிலே சந்திக்க போன்றோம். அதுவும் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பெயர் நிலாமுற்ற உரையரங்கம். அந்த அரங்கில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நல்லதொரு தலைப்பில் நாங்கள் பேசுவோம். நிலாமுற்றம் என்றாலே கண்டிப்பாக அங்கே எல்லாருமே அன்பு கலந்து எல்லாரும் ஒன்றாக இருந்து பேசிய நாட்கள். இங்கே நாங்கள் அன்பைத்தான் பேச போன்றோம். இன்றைய தினம் பல்வேறு விடயங்களையும் பல்வேறு துறை சார்ந்தும் பேசிட்டு வருகின்றோம். இதை பற்றியே நாம் பேசக்கூடாது. ஆகவே பேசி பார்க்கலாமே. அன்பின் மகிமை எத்துணை சிறப்பு மிக்கது, எவ்வளவுக்கு அன்புனுடைய மகிமை, அன்பு எவ்வளவுக்கு. இந்த உலக இயக்கமே அன்பினால் தான். அன்பு இல்லாத பட்சத்தில் தான் யுத்தங்களும் வன்முறைகளும் முறிவுகளும் பிரிவுகளும் ஆக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பு எத்துணை மகிமை வாய்ந்தது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த மூன்றெழுத்து மந்திரம் அத்தனை சக்தி மிக்கது என்பதனை நீங்கள் சொல்லும் அதே நேரத்தில் இயந்திரமயமான இந்த வாழ்வியலிலே இப்பொழுது அருகி போகக்கூடிய இந்த அன்பு எப்படி அருகி போதா அல்லது பெருகி போகுதா எப்படி என்பதனை நீங்க தான் சொல்ல போன்றீர்கள். இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கின்ற அன்பு நேயர்களை நாங்க முதலிலே நிகழ்ச்சிக்குள் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதுவும் குறிப்பாக இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சிக்காக இப்படி ஒரு அரங்கு நடக்கிறது. அந்த அரங்குக்கு நாங்க போய் எங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் முன்வைக்கும் அதே நேரம் நிகழ்ச்சியும் சிறப்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு மிகுந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் இந்த அரங்கிலே நீங்க அடிக்கடி திருவள்ளுவத்தை பேசுவது உண்டு. திருக்குறள் நேர்காணல்கள் கூட நாங்க தமிழ்நாட்டிலிருந்து செய்திருக்கின்றோம், செய்வோம். சற்று இடைவெளியும் வேணும் தான் எல்லாத்துக்கும். அந்த மாதிரியாகவே இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டு நீங்கள் அன்புடைமை அதிகாரத்தில் இருந்து கூட நீங்க குரல் பார்க்கலே அல்லது வேறு இலக்கியங்களில் இருந்து கூட நீங்க சொல்லலாம். சொல்லாத விட்டாலும் நீங்க பொதுவாக பேசக்கூடிய தலைப்பினை தான் நான் தந்திருக்கின்றேன். இணைந்து கூற விரும்பினா கூறுங்க, கண்டிப்பா உங்களுக்கு விருப்பமா அதனால நான் சொல்கிறேன். திருவள்ளுவத்தையும் இணைக்கலாம், ஏனைய இலக்கியங்களையும் இணைக்கலாம். அன்பின் மகிமையும் இயந்திர வாழ்க்கையில் அருகி போகும் அன்பும் பேசி பார்ப்போமா? இப்பொழுது வருகின்றது அழகான ஒரு பாடல்.

0: நேரம் இப்பொழுது 11:34. மதுபாலகிருஷ்ணன் பாடிய பாடல் அற்புதமான ஒரு பாடல். பெற்றவளின் நிதியத்தில் பெருமிதத்தையும் தந்தையின் வாழ்வில் அளவற்ற மகிழ்ச்சியையும் நிறைக்கக்கூடிய ஒரு தெய்வீக வரம் மகள். அந்த மாதிரி மகளின் புகழாரம் பாடிய, உண்மையில் ஒரு மகளை பெற்றெடுப்பது என்பது ஒரு ஆயுள் முழுவதும் நமக்காக துடிக்கக்கூடிய ஒரு மற்றொரு இதயத்தை பெறுவதற்கு சமமாகும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி மகளுக்கான ஒரு பாடலோடு நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதுவும் ஒரு அன்பின் சின்னம். பார்க்கலாம், அன்பு குறித்து நீங்கள் பேச போன்றீர்கள். இந்த சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்பினுடைய மகிமை பேசும் அதே நேரம் இன்று அன்பு எப்படி இருக்கின்றது என்பதனையும் பேச போறீங்க. இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கின்ற முதலாவது நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது சிவானந்தன்.
0: இன்னும் வணக்கம் சிவானந்தன் அண்ணா, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்கள்.
1: நன்றி. இன்றைய அன்பினுடைய நிலைமை பற்றி திருவள்ளுவர் அன்றே சென்று சொல்லி சென்று விட்டார். அவருடைய தெய்வ புலவருடைய அருமையான ஒரு குரலை நான் சொல்லிக்கொண்டு அதை பற்றி கடக்க புறப்படுகின்றேன்.
0: நிச்சயமா சொல்லுங்க.
1: ஓ, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவர். அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறர்க்கு என எண்ணிடுவர். அப்படியான ஒரு நிலவரம் அன்பு இருந்தது, இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதுக்கான ஒரு உண்மையான ஒரு கதை ஒன்றை உங்களுடைய பெர்மிஷனுடன் நான் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். அதற்கு முதல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவிலே ஒரு காலத்திலே ஜனாதிபதியாக இருந்தவர். அவர் வந்து மைசூர் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸராக இருந்து கொஞ்ச காலம் வேலை செய்துவிட்டு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வருது, ப்ரொமோஷனோட ஒரு டிரான்ஸ்ஃபர் வருது கல்கத்தாவுக்கு போறதுக்காக. அப்ப அவருடைய வீட்டுக்கு ஒரு குதிரை வண்டில் வந்து நிக்குது ஸ்டேஷனுக்கு போறதுக்காக. அப்ப ஸ்டேஷனுக்கு போறதுக்காக அப்ப அந்த நேரத்துல ஏற்கனவே அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மற்ற ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் அவருக்கு சொல்லிச்சினா போக வேண்டாம், நீங்கள் நில்லுங்கோ, எங்களுக்கு உங்களுடைய சேவை அவசியம் என்று. அதுக்கு அவர் மறுத்து விட்டார். காரணம், எல்லோருமே தன்னுடைய சேவையை தேவையென்று கருதுகின்றார்கள். ஆனால் வழியாக நான் போக வேண்டும் என்று நின்று கொண்டார். அப்ப அந்த மாணவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த குதிரை வண்டியில இருந்த குதிரையை அவிட்டு கலைத்து விட்டார்கள். அப்பொழுது இவருக்கு ஸ்டேஷனுக்கு போறதுக்கான வழியே இருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த குதிரை வண்டியில இவங்களை ஏற்றி கொண்டு நாங்கள் இழுத்து செல்வோம் என்று சொல்லி 2 கிலோமீட்டர் அந்த மாணவர்கள் அவரை இருத்தி இழுத்து சென்றிருக்கிறார்கள். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், இதே ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக வந்த பிறகு நேயர்கள் நிருபர்கள் அவரிடம் கேட்டார், உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்குதா என்றதுக்கு அவர் சொன்னார், தன்னுடைய மாணவர்கள் தன்னை குதிரை வண்டியில் இழுத்து சென்று தன்னை அனுப்பி வைத்தார்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல என்று சொன்னார். அதோடு ஒரு அன்பினுடைய ஒரு அடையாளம், எவ்வளவு தூரத்துக்கு அவர் அந்த மாணவர்கள் மத்தியில பெருமையாக நினைத்து கொண்டார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். மற்றது ஜோதி, நான் வந்து சொல்லுகின்ற ஒரு சின்ன கதை, அது கட்டாயமாக கேட்க வேணும். அது வந்து காரணம் என்னென்றால், இன்றைக்கு இருக்கிற உலகத்துல எப்படி மக்கள் சிரிக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது ஒரு உண்மை கதை. அதாவது ஒரு ஒரு ஒரு ஒரு அம்மா ஒரு ஆள் ஒரு ஆச்சிரமத்தில் இருக்கிறார். மகனும் அம்மகளும் கடித்துக் கொள்கிறார்கள். அந்த அம்மா ஒரு கடிதம் போட்டிருந்து அதை மனைவி உடைத்து வாசித்து அந்த கதையை கணவரிடம் சொல்லுகின்றார். அது என்ன சொல்லுகின்றார் என்றால், போன மாதம் தானே நான் போனான். அதுக்கிடையிலே என்னுடைய அம்மா வந்து என்ன வந்து பார்த்து சொல்லி கேட்கிறான்னு சொல்லி தனக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்க மனைவி சொல்றா, நீங்கள் ஏதாவது பிரச்சனை என்று சொல்லி அம்மாவை பார்க்க போனீங்கள் என்று சொன்னால் நடக்கிறதே வேற. இங்க வீட்டில் நாங்கள் எக்கச்சக்கமான செலவு படங்கள் பிரச்சனை அப்படியே நாங்கள் சிகிச்சு கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத வேலைகளை பார்த்துட்டு இங்க வீட்டை வராதைங்கோ என்று சொல்லி அவளுக்கு வார்ன் பண்ணி இருக்கிறான். போனா பரவாயில்ல, போட்டு பார்த்தோமா வந்தோமா என்று சொல்லி நீங்கள் வந்து சேர்ந்துடுங்கோ என்று சொல்லி சொல்ல கணவர் வந்து மினுமினுக்கிறார். அது என்ன செய்கிறது என்று அவருக்கும் தெரியவில்லை. பேசாம இது என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில அவர் எழுந்து தாயை பார்க்கறதுக்காக அந்த ஆச்சிரமத்துக்கு போகிறார். போகும்போது தன்னுடைய அம்மா பற்றி ஒரு பயம், அதாவது மனைவி மேலேயும் ஒரு கோபம் கலந்த அந்த மாதிரியான ஒரு மனப்போக்கோடு அவர் ஆச்சிரமத்தை நோக்கி போகிறார்கள். அங்கே போனதும் இவருக்காக ஒரு ஒரு கவர் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அந்த கவரை அவர் உடைச்சு பார்க்கிறார். அதற்குள்ள ஒரு கடிதமும் 2 லட்சம் ரூபாய் சொத்துக்கு பொறுப்பான ஒரு செக்கும் இருக்கிறது. இந்த லெட்டரை அவர் பிரித்து பார்க்கிறார். அதில் எழுதியிருக்கிறது, அன்புள்ள மகனே, அம்மா எழுதுவது, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது உன் தந்தை இறந்து விட்டார். அப்போ நான் உன்னை சுமையாக நினைக்கவில்லை, இப்பவும் நீ எனக்கு சுமையாக இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நீ ரொம்ப கஷ்டப்படுகிறாய் என்பது எனக்கு தெரிகிறது. உனக்கு ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணணும் என்றது எனக்கு தோன்றிக்கிட்டே இருந்தது. ஆனால் உடல் உழைப்பால் என்னால் உதவ முடியவில்லை. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவருக்கு அவசரமாக கிட்னி தேவைப்பட்டது. அவருக்கு எனது கிட்னியை நான் கொடுத்து விட்டேன். இந்த அமௌண்டை வைத்து உன்னுடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு எனது பேத்திக்கு நல்லா படிக்கவை. அவ உன்னையும் உன் மனைவியையும் காப்பாற்றுவா. இனிமேலைக்கு கடன் ஏதும் வாங்காத தம்பி, கடனில் சிக்கி விடாதே. நீ சந்தோஷமா இருப்பது என்னுடைய சந்தோஷம் என்று சொல்லி சொல்லுகிறார். கண் காணாத இடத்துக்கு சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இந்த காகிதத்தை அவர் படித்ததன் பின்னர் ஒன்றை புரிந்து கொண்டார். அன்பை எந்த காலத்திலும் நாங்கள் விட்டுவிட முடியாது. அளவில்லாத அள்ளி கொடுத்த ஒரே ஒரு ஜீவன் தனது தாய் என்பதை அவர் மாத்திரமல்ல நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு ஜோதி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்களுக்கு. அந்த கடிதத்தை நமக்கு வாசித்து காட்டி அந்த அன்பின் மகிமையை உணர்த்தி இருக்கிறீங்க. அதன் மூலமாகவும் மிக்க மிக்க நன்றி. நீங்களும் மகிழ்ந்திருங்க. மீண்டும் பேசுவோம்.
1: நன்றி ஜோதி.
0: நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அற்புதமான ஒரு குரல் பாவையும் சுவானந்தன் அவர்கள் சொல்லியிருந்தார். அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர், அன்புடையார் என்பும் உரியர். பிறருக்கு எவ்வளவு ஒரு ஆழமான அருமையான ஒரு குரல் பா. அன்பு இல்லாதவர்கள் உலகில் எல்லா பொருட்களையும் தமக்குத்தான் என்று சொந்தம் கொண்டாடுவார்கள். ஒரு சுயநலவாதிகளாக இருப்பார்கள். அன்புடையவர்கள் தான் என்னுடைய எலும்பை கூட, என்னுடைய உயிரை கூட மற்றவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வேன் என்ற அந்த எண்ணம், அந்த பக்குவம் உள்ளவர்கள் அன்புள்ளவர்கள் என்பதை திருவள்ளுவம் மிக சிறப்பாக நம்மளுக்கு சொல்லுகின்றது. நிச்சயமாக ஒரு அதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கு கண்டிப்பாக வேண்டும். அன்பு உள்ளவர்களால் தான் ஒரு சமூகம் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா? ஆகவே எங்களிடம் என்னதான் திறமைகள், என்ன ஆற்றல், என்ன இருந்தாலும் ஒவ்வொன்றையுமே நாங்கள் ஒரு சமூக சேவைக்கும் மற்றவர்களுடைய நலன்களுக்காகவும் பயன்படுத்தி கொள்வது மிக மிக வேண்டப்பட்ட ஒன்று. அதெல்லாம் நமக்கானது மட்டும்தான், அது பணம், பொருள், திறமை எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கும் பயன்படுத்த வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த எலும்பு, எண்பு என்றது எலும்பை குறிக்கின்றது இல்லையா? அதில் அவர் எலும்பு என்று குறிப்பிட்டிருப்பது பொதுவாக உயிரையும் உடலையும் குறிக்கும் ஒரு உருவகமாக, ஒரு தியாகத்தினுடைய உச்ச எல்லையை திருவள்ளுவர் பேராசான் நமக்கு அங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார் என்று சொல்லலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் யார் என்று கேட்போம். பொறுமையோடு காத்திருக்கிறீங்க எல்லாரும். வணக்கம். வணக்கம், பேசுவீங்களா? வணக்கம், அடுத்த நேயர் எங்களோடு. வணக்கம்.
2: வணக்கம் ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தாயகத்தில் இருந்து இணைந்திருக்கிறீங்க, மிக்க மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்கள். அதனால்தான்
2: ஜோதி, இந்த வள்ளுவர் இந்த அன்புடைமையை கொண்டு அறத்துப்பால வச்சிருக்கிறார், அதுவும் இளவியல் வச்சிருக்கிறார். காரணம் இது இது ஜோதி, நாங்கள் மற்றவரை பார்க்கவற்றவே இல்லை, எங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே பார்க்கலாம். எங்களுடைய வாழ்க்கை வட்டத்துக்குள்ளேயே இந்த அன்பு தான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு அறமான வாழ்க்கைக்கு எங்களை விட்டுச் செல்லும்.
0: ஏனென்றால்
2: ஒரு கணவன் மனைவிக்கா இருக்கட்டும், அல்லது அப்பா பிள்ளைகளுக்கா இருக்கட்டும், ஆன உறவுகளுக்குள்ளேயா இருக்கட்டும், இந்த அன்பு மூலமா இருக்குமா இருந்தால், அன்பு வேர் அப்படி வலுவா படர்ந்து இருக்குமா இருந்தால் அந்த மரம் செழித்து வளரும், ஒரு பச்சை பசையிலிருந்து இருக்கும். இதுல என்னோட உறவுகளுக்கு எல்லாம் பொதுவா
0: அழைப்பு ஏற்படுத்தலாம். அழைப்பில் இருக்கின்ற நேயர்களை நாங்கள் தொடர்ந்து சந்திக்க போன்றோம் ஒரு சில விளம்பரங்களை அடுத்து.
3: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல் சரியாம காரோட்.
4: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
5: If we know it's wrong, why do we still do it?
6: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
0: நேரம் இப்பொழுது 11:46. ரவிபாலா அவர்கள் தாயகத்தில் இருந்து வருகை தந்ததுனால அவரை நாங்கள் மறுபடியும் விரைவாக சந்தித்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். பொறுமையோடு காத்திருங்கள். இப்பொழுது அடுத்து ரவிபாலா. வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, இது என்னுடைய தொலைபேசி அழைப்புல தூண்டு.
0: உங்களுக்கு இணையம் பிரச்சனையாக இருக்கும், இன்டர்நெட்
2: சொல்லுங்கள். திருப்பியும் வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி ஜோதி.
0: ஆமாம் சொல்லுங்கள்.
2: சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் எடுத்த குரலை தான் நான் சொல்றேன் ஜோதி. அந்த அந்த குரலை பாருங்கோ, ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு, ரெண்டுக்கும் இருக்குமான தொடர்பு, அது கொண்டு எங்க வச்சுக்கிறாரு என்றால் அன்போடு எந்த வழக்கென்பர். அன்பு கலந்த வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு உண்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்போ அதைத்தான் உண்மையாக அங்க காட்டிக்கிறார். அன்புக்கும் எங்களுடைய வாழ்க்கை செயல் அத்தனை வடிவங்களும் அன்பு கலக்குமா இருந்தால் அது ஒரு வடிவா இருந்தது வடிவா இருக்கும். அது வடிவா வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், அன்போடு இயந்த வழக்கென்று ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. இதுதான் உண்மை. பிரிக்க முடியும், பிரிக்காமல் இருக்கணும்.
0: உயிரும் அவ்வளவுக்கு அந்த சேர்ந்திருக்கின்ற எவ்வளவுக்கு அது இயல்பானதும் அது மாதிரி தான், அதே அளவு உயிரும் அன்பும் இணைந்திருப்பதே வாழ்க்கையினுடைய இயற்கை நியதி.
2: அது நாங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக முயன்றோம், ஆனால் வாழ்க்கை அறமாக ஒரு ஒரு ஒரு ஒரு வடிவாக இருக்கணும் என்றால் அன்பு கலந்திருக்கும், அந்த அந்த வழக்கு எங்களோட இருப்போம் இருந்தால் அது அன்பு வடிவான வாழ்க்கையா அது கொண்ட வாழ்க்கையா, இந்த பூசல்கள் இந்த யுத்தங்கள் அத்தனையும் கடந்து இருக்கும். ஆனால் ஜோதி, இப்ப அன்பு என்பது அறம் அறம் கொண்ட வாழ்க்கைக்கு மட்டுமில்லை, மரத்தும் அன்புதான் காரணம். மரம் கொண்ட மரவர்கள் எங்களை சுத்தி எங்களுடைய இலக்கியங்கள்ல பூத்திருப்பதே காரணமும் அன்புதான். அது நிலம் நிலமிலை அன்பை இருக்கலாம், நாட்டின் மேல் கொண்ட அன்பா இருக்கலாம், அத்தனைகள் மறவர்கள் அத்தனையும் காண்பது அன்புதான், அன்புதான் மூலவேர். அது நாங்கள் வாழும் காலத்திலே நாங்கள் சரித்திரம் படைத்தோம், மறவர்கள் கூட்டத்தை நாங்கள் கண்டோம், காரணம் மண்ணின் மேலுள்ள அன்பு, அன்புதான்
0: அத்தனை. அறத்திற்கே அன்பு சார்பு என்பது அறியார் அறியாதவர்கள் தான் அந்த மாதிரி மரத்திற்கும் அதே துணை என்பதனை சொல்லிட்டார்.
2: ஆமாம் வடிவாக வச்சிருக்கிறார். அதான் உண்மை. நாங்கள் குடும்ப வாழ்க்கையில இப்ப நாங்கள் எங்களுடைய நாங்கள் சுத்தி எங்களுடைய வாழ்க்கையில ஜோதி இப்ப நாங்கள் டிவோர்ஸ் அப்படி பல பல பிரச்சனைகள் சில சிறிய தவறான முடிவுகள் இவை அனைத்துக்கும் காரணம் இந்த அன்பிலா நெஞ்சம் தான். இந்த அன்புடையோர் நெஞ்சம் இருக்குமா இருந்தால் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நிச்சயமாக.
0: அதனால தான் இந்த மாதிரி ஒரு தலைப்புலையும் பேசுவோம் என்று உலகிலே என்று யோசித்தேன்.
2: சில வேளைகளை நாங்களும் அப்படிதான் சொல்லி குடும்பங்களுக்குள்ள குடும்பங்களை சுற்றி தான் நாங்கள் வாரம் என்ன நாங்கள் குடும்பத்தை சுற்றி தான் இந்த அன்பை நான் விதைப்போம் முக்கியமாக தான். ஏன்னா குடும்பங்கள்லாம் அன்புடன் விளைக்குமா இருந்தால் அந்த சமுதாயம் அந்த அந்த நாடு எல்லாம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு இடையில காட்டுற அன்பு நாங்கள் சில சில வேலைகளை நாங்கள் நாங்களே எங்களை மீறி சில சில கடும் சொற்கள் அல்லது கடுமையா நாங்கள் நடந்து கொள்றோம் அதெல்லாம் தேவையில்லை. அன்புனால் அனைத்தையும் வெல்லலாம். அதை நாங்கள் சில இடம் மறந்து போறோம். அன்பு அனைத்தையும் பெற்றுத்தரும் பகையை கூட இல்லாமல் ஆக்கும். அன்பு எங்கள் வாழ்க்கைக்கு மூலதனம். அதை நாங்கள் பற்றுவோம். அதை நாங்கள் பற்றுவோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பு அமையும். நன்றி ஜோதி. நன்றி வாய்ப்புக்கு. நன்றி
0: உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம் ரவிபாலா.
2: நன்றி நன்றி நன்றி ஜோதி.
0: கண்டிப்பா கண்டிப்பா வாழ்க்கையின் உண்மையான நோக்கமே அன்பை பகிர்வதிலும் மற்றவர்களோடு நாங்கள் நல்ல முறையில் பிணைந்திருப்பதும் இணைந்திருப்பதும் அந்த மாதிரி நாங்கள் அந்த புரிதல் என்பது எங்களுக்கு வேண்டும். உண்மையான வாழ்வியலின் நோக்கம் என்ன அதைத்தான் ரவிபாலா அந்த குரல் பாவை முதலிலே சொன்னார். இப்பொழுது உயிரும் உடலும் எப்படி இணைந்திருக்கிறதோ அது மாதிரி மனிதர்களும் அன்பினால இணைந்திருப்பது அது ஒரு இயற்கையின் நியதி. ஆனால் அது இன்றைக்கு இன்றைய உலகில் அருகி போவதை பார்க்க முடிகின்றது. அது அற்புதமான ஒரு குறள்பா. அன்போடு இயைந்த வழக்கு என்ப எப்படி என்றால் ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அந்த மாதிரி அந்த ஒப்பிட்டு அழகு மிக சிறப்பு. அந்த ஒப்பிட்டு திருவள்ளுவர் நோக்கி இருக்கின்றார் உவமித்து இருக்கின்றார். மிக்க நன்றி ரவிபாலா. தொடர்ந்து அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். சிறப்பிக்க காத்திருக்கின்ற அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.

0: இருந்தேன் கவிதை.
1: ஆமா, மிகுந்த வாழ்த்துக்கள். அது ஒரு பெரிய ஒரு சமூக பொறுப்புமிக்க ஒரு கடமை, உங்களுடைய பெரிய ஒரு தொண்டு செய்யறீங்க தமிழுக்கும் திருவள்ளுவத்துக்கும். சொல்லுங்க.
0: நன்றி ஜோதி. அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கின்றால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவரின் துன்பம் காணும் இடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும். அன்பை பூட்டியொரு அருந்தாளை போட்டு வைத்து துன்பக் கடல் அலைக்கு துணை போக மறுத்தாலும் கண்ணீர் துளியாக கலந்துருகி காட்சி தரும். அன்பில்லாதவர் எல்லாவற்றையும் தனக்கு உரியது என்பர். அன்புள்ளவர்களோ தனது உயிரும் பிறர்க்கே உரியது என்பர். அன்புடையார் உடல் பொருள் ஆவி மட்டுமல்ல, என்பும் பிறர்க்கே எமக்கில்லை என்றிடுவார். அன்புடன் இணைந்த செயல் என்பது சிறந்த உயிர்களின் அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்பர். அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ளச் செய்யும். அந்த உள்ளம் நட்பு என்னும் பெருஞ்சிறப்பை உருவாக்கும். அன்பினால் அடையும் செயல் என்பது உலகத்தில் இன்புற்று வாழ்கின்றவர்க்கு வாய்க்கும் சிறப்பு. அன்பினால் அமையும் செயல் என்பது உலகத்தில் இன்புற்று வாழ்கின்றவர்க்கு வாய்க்கும் சிறப்பு. வீரச் செயல்களுக்கும் அன்பு துணையாகிறது என்பதை அறியாதவர்களே தர்ம செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள். அறம் எதுவென அறிந்தும் அதை கடைப்பிடிக்க அன்பு எதுவென அறிந்தும் அதை கடைப்பிடிக்காதவரை அவரது மனச்சாட்சியே வாட்டி வதைக்கும். அது எலும்பில்லாத உடலை வெம்மை வாட்டுவது போல. அன்பெனப்பட்டதே இல்லாதான் உயிர் வாழ்க்கை. பாலை மனத்திலே பட்டமரம் துளித்தது போல். அன்பெனப்பட்டதே இல்லாதான் உயிர் வாழ்க்கை. பாலை மனத்திலே பட்டமரம் துளித்தது போல். அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன்? உயிருடன் என்பதே அன்பெனும் நெஞ்சமாம். அன்பிலா உடம்பு எலும்பு தோல் போர்த்ததே. அன்பின் வலியது உயிர்நிலை அகிலார்க்கு எலும்பு தோல் போர்த்த உடம்பு. நன்றி ஜோதி இந்த சந்தர்ப்பத்துக்கு.
1: மிக அருமை. பத்து குரல் பாக்களையும் உள்ளடக்கி மிக சிறப்பாக எழுதியிருக்கிறீங்க மங்கை. உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு மிக்க நன்றியும் கூட. மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி ஜோதி.
1: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஆமா, மிக அருமை. சிறப்பிக்கிறதுக்கு காத்திருக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. அன்பினால் தான் இதில் கட்டுண்டு கிடக்கிறோம். நிச்சயமாக அதுக்கே ஒரு குரல் பாவை நான் சொல்லிவிடுறேனே உங்களுக்கு. அன்பு ஏனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு என்று சொல்லி தெய்வ புலவன் சொன்ன அந்த குரல் பாயன் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அன்பு மற்றவர்களிடம் விருப்பத்தை தோற்றுவிக்கும், உண்டாக்கும் இல்லையா? அந்த விருப்பம் எல்லாராலும் விரும்பப்படுகின்ற அந்த நட்பு என்று அளவிட முடியாத உண்மையான நட்பு என்பது எப்படி இருக்கும்? நிச்சயமாக போலி அல்ல, உண்மை நட்பு என்பது அளவிட முடியாத சிறப்பை தரக்கூடியது. அதை திருவள்ளுவர் இதிலே ஒரு ஒரு உத்தியாக, ஒரு காரண காரிய சங்கிலி உத்தியாக அவர் அதை செய்திருக்கின்றார் இந்த குறள்பாவை. அதில் பாருங்க, அன்பு, அதை தொடர்ந்து ஆர்வம், அதை தொடர்ந்து நட்பு என்ற படிநிலையை தர்க்க ரீதியாக பிணைத்து நல்ல பண்புகள் ஒன்றிலிருந்து ஒன்று கிளைத்தளும், கிளைப்பதாக அவர் காட்டுகின்றார். அன்பு என்ன செய்யும்? ஆர்வத்தை உண்டாக்கும். ஆர்வம் என்ன செய்யும்? நல்ல நட்புகளை உண்டாக்கக்கூடியது என்பதனை மிக சிறப்பாக. இப்பொழுது மன அமைதி மட்டுமல்ல, ஒரு குளோபல் பீஸ், உலக அமைதியையும் தரக்கூடியது இந்த அன்பு. நல்ல நல்ல நண்பர்களை, நமக்கு அருகில் இருப்பவர்களை மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் உள்ளவர்களையும் நம்மோடு நமக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்து அந்த ஒரு நெட்வொர்க்கிங் உண்டாக்கக்கூடிய உண்மையான ஒரு பிணைப்பை, உண்மை பிணைப்பை உண்டாக்கக்கூடியது இந்த அன்பு. அதுக்கு அன்பு தான் வேண்டும். நிச்சயமாக வன்முறையாலேயோ வன்செயலாலேயோ வன்மத்தாலேயோ அது உண்மை

0: அன்பு நிலைக்காது என்பதுதான் உண்மை. ஆகவே உண்மை அன்போடு வாழ வேண்டும், இல்லை என்றால் அது தேவையே இல்லை. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம், பேசுங்கள். வணக்கம், பேசுங்கள். பேச போறீங்களா திருக்குறள்? வணக்கம், பேச வேணும் இதுல இருந்தா அடுத்த நேயர்களோடு. வணக்கம்.
1: வணக்கம் சுதீமான், தியாகராஜா.
0: இனிய வணக்கம் தியாகராஜா அவர்களே, பாருங்கள்.
1: இதுல அன்பு, அன்பு இப்போது ஒரு இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் குறைந்தது கொண்டுதான் எங்களுடைய அன்புகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறேன்.
0: உங்க எல்லாருக்காகவும் தான் அந்த குரல் பாவ சொன்னேன் நான், எல்லாருக்கும் சேர்த்து. அந்த அன்பு இருக்கிறதாலதான் அந்த ஆர்வமும் நட்பும் இந்த தொடர்பும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது சிஎம்ஆரோடு.
1: அது இருக்கின்றது இல்லைன்னு சொல்லவில்லை. இருந்தாலும் இந்த மண்ணிலே நாங்கள் வந்த பிறகு எல்லாத்தையும் இந்த நாங்கள் கொஞ்சம் அன்பை இழந்து கொண்டுதான் சொல்லுகின்றோம் என்றுதான் கணிக்கக்கூடியதா இருக்கின்றது. நாங்கள் முதல் இருந்தோம் வந்த நேரத்தில் இருந்த அன்புகள் எல்லாம் இப்போ ஓரளவிலே குறைந்து கொண்டு போற கட்டத்துக்கு தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் அதை எங்கள் இப்ப நாங்க எங்களுடைய இதிலே அதை விட்டு கொடுக்க கூடாதுன்னு இருக்கின்றோம். இனி வர சந்ததியினர் அப்படியான ஒரு நிலைக்கு இருப்பார்களா என்றது ஒரு கேள்விக்குறியான கட்டத்துக்கு தான் வந்து கொண்டிருக்கின்றது. அதுக்காக நான் அதை குறை சொல்லவில்லை. இந்த நாட்டினுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவது, குழந்தைகள் இங்கே வேலைக்கு போவது அந்த அப்படியான இதுலேயே நாங்கள் எல்லாம் அங்கு ஒரு கூட்டாக இருந்தோம். 8-10 பிள்ளைகளோட தாய் தகப்பன் ஒன்றாக இருந்தார்கள். இங்கே அப்படி இல்லை, எல்லோரும் தனித்தனியாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தங்கள் குழந்தைகளோடு தனியாகத்தான் இருக்கிறார். அவர் காலம் போனால் பெண்ணியர் தான் வெளியாக பிள்ளைகள் எல்லாம் டேக்கியாரில் இது வழிதான் இருக்கிறார். அப்படியான இதில் எங்களை நாங்கள் அங்கு இருந்த மாதிரியான அந்த பண்பு பாசங்கள் எல்லாம் இங்கே கொஞ்சம் நாங்கள் குறைந்து போய் கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இங்கத்திலே வேலை பழுவும் இந்த நாட்டினுடைய சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கின்றது. நாங்கள் அங்கே இருந்தோம் அப்படியான இதுகளுக்குள்ள நாங்கள் எங்களையும் அந்த அன்பை நாங்கள் இழக்கவில்லை, நாங்கள் இழக்க போகவும் இல்லை. நாங்கள் இங்கே வந்திருக்கிற இந்த வயசில் உள்ள எல்லோரும் நாங்கள் அன்பு கொண்டுதான் இழுக்க ஒன்று கொண்டுதான் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய சந்ததியினர் எங்களோட வயசான ஆட்கள் கண் மூடினால் அங்காள் இருக்கிறதெல்லாம் நான் ஓரளவிலே இதெல்லாம் கொஞ்சமாக குறைந்து கொண்டுதான் போகும் என்றுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கின்றது. ஆமாம் ஆமாம், அப்படித்தான் இந்த சூழ்நிலை இருக்கின்றது நாட்டோட சூழ்நிலையம்மா. அதுக்கு நாங்கள் விதிவிலக்கல்ல, நாங்கள் அது கணி பாசத்தை நாங்கள் எங்கள் பிள்ளைகளில் இருந்து நாங்கள் எடுக்கவில்லை. எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் அன்பாக பாசமாக தான் இருக்கிறோம். ஆனால் அப்படியால் அவர்களும் இந்த மண்ணிலே ஓடிக்கொண்டிருக்கிறபடியால் அதுகளெல்லாம் கொஞ்சம் தூரம்தான் காணப்படுகின்றது என்றதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. நன்றிகள், வாழ்த்துக்கள் அம்மா உங்களோட நிகழ்ச்சிகளுக்கு. மீண்டும் அடுத்த நேர வாய்ப்பு கொடுத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அம்மா.
0: கண்டிப்பா, மிக்க நன்றி உங்க வருகைக்கு. நன்றி, வணக்கம். பொறுமையோடு காத்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் மிகுந்த நன்றி. ஒரு சில விளம்பரங்களை அடுத்து பேசுவோம்.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள். உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.
3: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12:01. செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி புதிய ஒரு நாளுக்குள்ளே செல்கின்றோம் சென்றிருக்கின்றோம். அத்தனை நேயர்களுக்கும் இந்த நாள் சிறப்புற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி கொண்டு அடுத்த நேரை சந்திக்கலாம்.
4: வணக்கம். வணக்கம் வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் தேவகுமார், நீங்க நலமா?
4: நலமா இருக்கிறோம். உங்க நிகழ்ச்சியோட நாங்கள் வந்தா எடுத்துக்கொண்டேன், காலமே செய்யப்படுத்திக்கொண்டுதான் இருந்தேன். திருவேற்ற திருக்குறள் அந்த விளக்கங்களை செஞ்சு கொண்டிருந்தாரு. ஆமா, இப்ப இந்த காலத்துல பழைய காலம் மாதிரி எங்கட ஜென்ரேஷன் மாதிரி இப்ப வர்ற அந்த இளம் சந்ததியினர் அன்பாக இருப்பார்கள் சொல்லி நிச்சயமா நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர்கள்ட்ட இதுவே வித்தியாசமா மாறிக்கொண்டிருக்கிறது. அது அது மாறாத இருந்தா இப்ப கணக்க முதியவர்கள் என்னன்னு சொன்னா பிள்ளைகளையே பிரிஞ்சு வந்து அன்பக்காக ஊங்கிக் கொண்டிருக்கிற அந்த இதை நான் கண்கூட காண்கிறேன். அவர்கள் இந்த திருமணமாகி வெளியில போன அப்புறம் சில சில அந்த இதுகளை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் இருந்தா அந்த அந்த பிள்ளைகள் வெளியேறின பிறகு பிள்ளைகள் பிள்ளைகளுக்குள்ளே மட்டுமே இல்ல தாகப்பனோடையும் கதைக்கிறது இல்ல. அது இவ்வளவு பெரிய ஒரு மன வருத்தமா இருக்கும். அதை நீங்க கதைய கேட்டீங்கன்னு சொன்னா சில பேரோட இந்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி கதைப்பாரு எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் சொல்லி கேட்டால அவர்கள் தங்கட இந்த ஆதங்கத்தை கதைக்க வளர்க்கிட்டாருன்னா கண்ணீர் கண் குளம் ஆகும். அப்படியான இதுகள் நான் இப்ப இந்த இந்த நட்பு வட்டாரத்துல நான் வெளியில பாக்குற ஆள் இந்த உங்கள்டையும் எங்கட நட்பு வட்டாரத்திலேயே நான் அதை கண் கூட பார்த்து
0: கொண்டிருக்கிறேன்.
4: மாறாத எனக்கு வந்து காலங்கள் பல கடந்தாலும் கோலங்கள் மாறி கரைந்தாலும் அன்பு மட்டும் மாறாத அன்புதான் ஒரே எப்போதுமே நிலைத்திருக்கும். காலங்கள் பல கடந்தாலும் கோலங்கள் மாறி கலைந்தாலும் அன்பு என்ற அந்த அரவணைப்பு தான் என்றும் ஒருபோதுமே குறையாமல் இருக்கும். புயல் அடித்து மழை பெய்தாலும் பூமி வெடித்து தீ மூண்டாலும் உள்ளத்தின் ஆழத்தில் நிலைத்ததுதான் உண்மையான அன்பு, மறைவதில்லை என்று. வார்த்தைகள் தேய்ந்து போகலாம், வாழ்வின் பாதை மாறலாம், இமைமூடும் கடைசி நொடி வரை நம் நிலை நொடிகளில் நிலைத்திருக்கும் இந்த அன்பு. ஆமா, அது என்னதான் துன்ப இன்ப துன்பம் வந்தாலும் நிலையான அன்பு ஒன்று சொல்லித்தான் அது அன்பு. ஆனா இந்த இந்த தருணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அது சகோதரம் என்று சொன்னாலே என்ன பிள்ளைகள் என்று சொன்னா எல்லாம் அந்த ஒரு என்ன சொல்றது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தான் போய் போட்டிருக்கிறார்கள். ஆனா அந்த முதியவர்களை பொறுத்தவரை அவர்கள் அன்புக்காக எழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
4: அங்கிருந்து இங்க வந்து முதியவர்கள் பலர் வந்து அன்புக்காக எழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: முதியவர்கள் மட்டுமல்ல, முதியவர்கள் பிரதானமான சொல்லிக் கொள்கின்றோம். அதே மாதிரி உலகில எந்த ஒரு செயல்பாடு எந்த ஒரு விடயம் அது வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எல்லா இடத்திலும் அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள் இப்பொழுது பாருங்க ஒரு குடும்பத்துல கூட
4: பிள்ளை
0: அன்புக்காக இயங்குகிறது. புரிகிறது தானே? அது மாதிரி
4: கனடால அந்த விவாகரத்து என்பது 50 பேருக்கு மேற்பட்டார்கள் விவாகரத்தை எடுத்து எடுத்துக்கொண்டு போறாங்க கூடுதலா. அது கடந்த வாரம் ஒரு இதுல வந்து ஒரு ரிப்போர்ட்ல வந்து வந்திருக்கிறது. அது அது அந்த என்ன சாம்பல் விவாகரத்து சொல்றாரு. ஆமா, கிரே டிவோர்ஸ் சொல்லி 50 பேருக்கு மேற்பட்டாக டிவோர்ஸ் எடுக்கிறது அப்படி ஒரு இதோட ட்ரெண்டிங்கா போய் கொண்டிருக்கிறது. அது எங்கடையாக்கள்லயும் வந்து ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஆளாளுக்கு கதைக்காத வீடுகளும் இருக்கிறது. அநேகமா போய் செப்பரேட்டா இருக்கிறதும் இருக்கிறது. அது அதிக நாங்கள் அப்படி இருந்தால் எங்கட பிள்ளைகளுக்கும் அதை ஒரு எடுத்து காட்டாப்போம். அதே அவர்கள் அந்த பெற்றோர்கள் உணர்ந்து.
0: கண்டிப்பா, மிக்க நன்றி உங்க வருகைக்கு தேவகுமார். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அன்பு குறித்து பேசிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே. இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயர் இணைகின்றார். வணக்கம்.
5: வணக்கம் சுதன்.
0: இனிய வணக்கம் சுதன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்கள்.
5: இன்னைக்கு தெய்வ புலவன் மன்னிப்பு கேட்கணும் என்னென்னா அவரை பற்றி கதைச்சா இப்ப நேரம் போயிடும். நான் நேரடியா விஷயத்துக்கு
0: வரேன்.
5: பணம் என்பது மூன்று எழுத்து, அன்பு என்பது மூன்று எழுத்து. இன்றைக்கு வந்து இப்ப நல்ல இந்த நேரத்தை சுமிக்கிறதுக்கு இருக்கிறார். அதுங்க தொடர்ச்சி தான் முக்கியமான காரணமாக நாங்கள் முதலாளித்துவத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கோம். அந்த முதலாளித்துவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறது தான் எங்கள அன்பின் இதை வெளிப்படுத்துறது. அன்பின் நீங்கள் அடிக்கடி சொல்லுங்க, நிலாமற்ற தொடங்கிலேயே சொல்லுவீங்களா, பாட்டன் பாட்டி என்றுதான் தொடங்கு. அந்த பாட்டன் பாட்டிக்கு அடிப்படை தேவைதான் தேவையா இருந்தது, அதனாலதான் அவை அன்பா இருந்தவை. இன்றைக்கு எனக்கு ரியல் எஸ்டேட் நண்பன் ஒருவர் தான் சொல்லுவான், அக்காவும் தங்கச்சி, அந்த தங்கச்சி வந்து சொல்லுவான் அக்காவை விட ரெண்டு ஸ்டாஃப் இருந்தாலும் வீடு கொஞ்சம் பெருசா வாங்கிட்டான். ஆனா கடைசியா அக்காவும் வீட்டுல இருக்கிறேன்ல, தங்கச்சியும் வீட்டுல இருக்கிறேன்ல, மோர்டேஜுக்காக தெரு தெருவா ஓடிக்கொண்டிருப்பினம், வேலையில போய் நின்று யார்டையும் பேச்சு வாங்கி கொண்டிருப்பினம். அப்ப இன்னைக்கு பியர் பிரஷர்ன்றது ஒரு மிக முக்கிய, பியர் பிரஷர்ன்றது மிக முக்கியமான ஒன்றா வந்துக்குது.
6: தங்கள் லாபம் கருதி முதலாளித்துவம் அந்த எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கம்பெடிஷன் போட்டி மனப்பான்மையை பயன்படுத்தி தங்கள் வியாபாரத்துக்காக அதை செய்கிறார்கள். இப்போ நாங்கள் ஊரில் இருக்கைக்குள்ள முதல் பழங்கார ஓட வேணும், பிறகு டொயோட்டா கொரல்லா வாங்கலாம், பிறகு அடுத்தது பிஎம்டபிள்யூ வாங்கணும், அதுக்கு பிறகு ஃபராரி, அதுக்கு பிறகு ஹெலிகாப்டர் வந்துட்டு நாங்கள் கேட்கல எங்கள் அப்பா அம்மா சொல்லியா வளர்த்தவை எங்களை. இப்போ என்னத்துக்காக ஒரு வீட்டில் ஒரு சோஃபா வாங்கி போட்டால் கூட ஒரு எங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணுறாங்க, இதே மூன்று மாத சோபாவை இன்னும் வச்சிருக்கணுமாம், இல்லாட்டி போன வருஷம் வாங்கி வச்சிருந்த சோபாவை இன்னும் வச்சிருக்கணுமாம் வண்டிக்குள்ள இவைக்கு கோவம் வேறு. அடுத்த நாள் போய் இவ இன்னொரு சோபா வாங்கணும், கடைசியா இவ சோபாவில இருக்கிறதும் இல்ல, ஆக்களை கூப்பிட்டு தன்றதும் இல்ல. அப்ப பிறகு என்ன நடக்கும், அன்பங்க போகும், சண்டையிலதான் முடியும், ஏனென்றா பே பண்ணணும் எல்லாத்துக்கும். அப்ப இப்ப பணம்ன்றது வந்த உடனே அது அப்படியே அந்த அன்பு செலுத்தி ரெண்டு பேர் கதைச்சி சிரிச்சு வாழ வேண்டிய காலத்தை ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கே இல்லாம மாறி சந்திச்சா நீ பே பண்ணினியோ நான் பே பண்ணினோ உண்டையில இதை நீ விட்டியா அதால என்ன எங்கள்கிட்ட கிரெடிட் போட்டதாண்டு அடிபடுறதுக்கான சூழல் தான் வந்து முடிஞ்சிருக்குது. மிக முக்கியமா இன்னொன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்ப இந்த அவசரமா சொல்லிக்கொண்டிருந்ததில் சொல்ல வந்தது நினைவில்லாம போயிட்டு, அதாவது டிவோர்ஸை பற்றி கதைச்சிருந்தார். இப்ப நாங்கள் ரெண்டு பேருமே எல்லாருமே பிரசன்ட் பண்ணி அது வேலைக்கு ஓடிக்கொண்டிருக்கேக்கல்ல, அன்பன்றது அதொரு நீங்கள் என்னதான் நீங்கள் அதை தூக்கி போட்டு மிதிச்சாலும் அது வந்து நிற்கும் உங்கள்கிட்ட, கொண்டு வா கொண்டு வாண்டு. அப்ப அப்ப இவ காசுக்காக ஓடிக்கொண்டிருக்கேக்கல, யாரோட கூட நேரம் நிப்பினம், வீட்டுக்காரரோட நிக்க மாட்டினம், தாங்கள் வேலை செய்யற ஆக்களோட தான் கூட நேரம் நிப்பினம். அப்ப அங்க அவைக்கான அன்பு வடிகால பெற்றுக் கொள்ளினம், குடும்ப முறிவுகள் அங்கதான் தொடங்குது. இது இந்த இதை நான்
0: வேற ஒரு
6: அப்படி நீங்க சொல்லி அத சமூகத்தை அழகுபடுத்த வேணும்னு முயற்சிக்காதீங்க, அது கூடிட்டுது. அது அதாவது விகிதாசார வீதத்துல அக்சிலரேஷன்ல தான் போய்கொண்டிருக்குது. அப்ப என்ன நடக்குமெண்டா, இப்ப வீட்டுல வந்து துணைவர்கள் கேட்கல, தன்னுடையான அந்த அந்தரங்க உறவுகளுக்கு கேட்கல, எனக்கு உடம்பு இயலாது, இல்ல துணைவர்கள் ரெண்டு பேரும் உடம்பு இயலாது என்று சொல்லக்கூடிய ஆக்கள் வெளியில இன்னொரு இடத்துல அன்பு தேவைக்காக அதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். அப்ப அப்படியான ஒரு சூழல் மாறிட்டுது. அப்ப மொத்தத்துல நாங்கள் வந்து ஒரு பணமண்ட ஒன்றுக்குள்ள விழுந்து அன்பண்ட ஒன்றத்துல சாச்சு அதை மீட்க வேணுமென்ட்டு. அதுக்காக முதலாளித்துவம் தான் அதை செய்யுது, அதை திட்டமிட்டு. நான் எங்கிட்ட இல்ல பிள்ளை, அதாவது முதலாளித்துவம் தன்னுடைய வியாபாரத்துக்காக உங்களுக்கு அப்படியான ஒரு பியர் பிரஷரை கொடுக்கறதுக்கான சூழலை உருவாக்குது. அதாவது நாங்கள் வாங்க வேணும் நுகர்வு, எங்களே ஒரு நுகர்வாளர்களாக. இந்த டொனால்ட் ட்ரம்போட பிரச்சனை வந்த நேரம் அந்த அமெரிக்காக்கு சில இருக்கிற நாடு எனக்கு டக்குன்னு பேர் வருது, அவங்க அதிபர் பேசினார், உங்களுக்கு மக்கள் என்று சொன்னா விளங்காது, நுகர்வோர் என்று சொன்னா தான் விளங்கும் என்று சொல்லி அவ பேசினாரு. அதாவது நாங்கள் எல்லாரும் இப்ப மக்கள் இல்ல, அன்புள்ள மக்கள் இல்ல, நுகர்வோர்.
0: மிக்க நன்றி
6: சிதன்,
0: சிறப்பு சிறப்பு, மிக்க நன்றி. மனசுல இருந்தெல்லாம் கொட்டியாச்சுது. ஆமா ஆமா. நேரம் இப்பொழுது 12:12. பல விடயங்களையும் சுதன் சுட்டி காட்டினார் சமூகம் குறித்து. உண்மை எப்படி ஒரு என்பு இல்லாதனை வெயில் போல காயுமே, அன்பு இல்லாதனை அறம் என்று சொல்லி திருவள்ளுவம் சொல்கிற இன்னொரு குறள்பா கூட இந்த அரங்கிற்கு அழகு சேர்க்கும். நிச்சயமாக எலும்பு இல்லாத புழுவை, புழு போன்ற உயிர்களை எல்லாம் இந்த வெயில் சுட்டெரித்து விடும் இல்லையா? அது அங்கே இங்கே ஓட மாட்டுது, வெயிலுக்குள்ளேயே அப்படியே கருகி காய்ந்து போகும். அதே மாதிரி மனதில் அன்பு இல்லாதவர்களை அறமானது கண்டிப்பாக வருத்தி அழிக்கும் என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. ஆகவே அந்த மாதிரி ஒரு குறள்பா, நிச்சயமாக அதை நாம் தெரிந்து கொள்வது சிறப்பு. அன்பு இல்லாத மனிதர்களும் அன்பில்லாத சமூகமும் கண்டிப்பாக காலப்போக்கில், இன்றில்லாது விட்டாலும் காலப்போக்கிலே அறநெறியின் விதிகளால் தானாக சீரழிந்து போகும் என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. ஆகவே அன்பு இப்பொழுது உடலுக்கு என்பு, எலும்பு எவ்வளவுக்கு முக்கியமானதோ, உயிர் எவ்வளவுக்கு முக்கியமானதோ, அதே மாதிரி அகத்திலும் மனதிலும் உடலுக்கு அன்பு என்பது, அன்பு கண்டிப்பாக முக்கியமானது. அப்பொழுது தான் நாங்கள் எல்லாருடையும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இப்பொழுது குடும்பத்தை பற்றியெல்லாம் சுதன் சொன்னார். நிஜம்தான் சில இடங்களில். அதுக்காக எல்லாரையும் அப்படி நாங்கள் சொல்லிவிட்டு போக முடியாது. அன்போடும் அறத்தோடும் வாழ்பவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அவர் சொன்ன மாதிரியும் இருக்கலாம். ஆகவே இந்த விடயங்கள நாம கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை சொல்லி இருக்கிறீங்க. இப்பொழுது அடுத்த நேர் எங்களோடு இணைகின்றார், அவரிடம் கேட்போம். வணக்கம். இனிய வணக்கம் புருஷோத்தமன், சொல்லுங்க.
7: மேடம், அன்பு வந்து இப்ப எல்லாரும் தொலைபேசிகள் அதுவல்லதான் கூட அன்பு செலுத்துகிறார்கள். இப்போது இப்ப மனிதர்களிடம் அன்பு குறைவு என்று சொன்னால், நானே பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். இப்ப காதலர்கள் கூட ஆரம்பத்துல ஒரு உருகை காதலிப்பார்கள், பேர்ந்து அந்த கல்விகள் மீதுதான் தங்கட காதலை வெளிப்படுத்தி கொண்டிருப்பாரு. கூடுதாப்ப கணவன் மனைவிகள் கூட பார்த்தால் கூட, இப்ப சரி வேலைக்கு ரெண்டு வாகனத்துல போயினோம், பொது வழிகளுக்கு போய கூட ஒரு வாகனத்துல போகணும், அன்பா கதைக்க வேணும். மற்றது இந்த குழந்தைகள்கிட்ட எல்லாம் வந்து ஏதாவது கேமரா கொடுத்துட்டு அவ தங்கட வாழ்ல இருந்து விளையாடி கொண்டிருப்பினும், பின்னுக்கு குழந்தையில வச்சு கொண்டுதான் குடும்பத்தின் பிரச்சனையா கதைச்சு கொண்டு போயினோம், இல்ல அடுத்தவன பிரிய கதைச்சு கொண்டு போயினோம். அங்க ஒரு ஜன்னலை துறந்து ஒரு இயற்கை காத்த பிடிக்க விட்டு ஒரு அன்பா கதைச்சு, காதல் என்பது வந்து குழந்தைகள் வந்தோடனே காதல் போறையில, காதல் என்பது நாங்கள் மண்ணில மன்னிக்கும் வரையும் காதலிச்சு கொண்டே இருக்கணும். அப்ப காதல் மட்டும் அதே போல இப்ப அந்த குடும்பங்கள் பிரியறதை பற்றி சொல்லிங்க, குடும்பங்கள் பிரியறதுக்கு காரணமே மரியாதான் முதல் முக்கியம். மற்றது இப்ப நான் கூட எப்பவும் அந்த பிடிக்கமானவன்ற இப்ப நான் மற்ற இப்ப இந்த நண்பர்களை கூட எங்கேயுமே நான் எப்பவும் ஒரு உங்களோட கதைச்சால்தான் அவ எங்களோட அன்பில்லை, எங்களை விட்டு கதையாட்டியும் நாங்கள் அவையில அதை விட இன்னும் மதிக்க வேணும். அதான் அந்த அன்புகள் அது எப்பவுமே நிலைத்திருக்கும். இப்ப என்னுடைய அப்பா இன்று வரையும் அம்மாவை வாடி போடி என்று கதைச்ச நான் பார்த்தது இல்லை. அதை இதெல்லாம் எங்க கட்டேன், அப்பாட்ட தான் நான் கட்டினேன். அப்ப அம்மாவை மதித்த விதத்துல இருந்தா நான் கட்டினேன், இல்லாட்டி எனக்கு வந்து நான் வந்து இது எங்கேயுமே படிக்கல. அப்ப நான் இப்ப என்னுடைய அப்பா வந்து இப்ப அம்மா மதிச்ச விதத்தை பார்த்து அப்ப அம்மா இப்பவும் அப்பாவே அவ்வளவு ஒரு ஒரு தெய்வ நிலையில வச்சு மதிக்கிறா. அப்ப அடுத்த ஜென்மத்திலேயே அப்பா தான் திரோணம் பண்ணுறேன். என்னன்னா அப்பா அம்மா கொடுத்த மரியாதை. அப்ப நான் இன்னொன்னு இப்ப இப்ப இப்ப பல பேர் வந்து இது மனைவிதானி என்று போட்டு அதை கண்டுகொள்றேன் இல்லை. மற்றது இப்ப தாங்கள் சாப்பிட்டு கொண்டு போன பாப்பினம் யாரோடையும் கழிச்சு கொண்டிருப்பினம் அந்த அங்கே ஒரு அங்க பார்த்தாலும் அடுப்பும் அந்த இயந்திரங்களும் இருக்கிற மாதிரி தான் மனைவியை பார்த்தார்கள். அங்க போய் நீ சாப்பிட்டியா, உனக்கு உடம்பு என்ன செய்யுது, என்ன சோகமா இருக்கிற, அங்கே போறியோ, இதெல்லாம் சாப்பிடு, அதோட ஒரு அன்பா கதைக்க வரும். இப்ப நான் இப்ப எல்லாம் சொல்லிடும், நீ சிம்பிளா கதைச்சு போடு, நீ சிம்பிளா கதைச்சு போடுப்பேன். நான் அப்படி இல்லை. பெண்கள் வந்து உதட்டுல புன்னகையை சூடி கொண்டிருக்கிறாள, அவை கொண்டும் இல்லை, அவன் உள்ளத்துக்குள்ளே ஆயிரம் வெளி ஓடிக்கொண்டிருக்கு. வந்த நேரம் கேப்பிடம் சரியன்று அப்படி சுகங்கள் விசாரிக்கணும் பெண்களை. நான் இப்ப எந்த தங்கச்சியாக்கள் என்றா போல நான் சும்மா விட மாட்டேன். நான் எல்லாம் பேரையால வந்தோன்னா தண்ணி குடிக்க தெரியுங்களோ, அவை ஆரம்பத்தில் என்ன பேசினவன் நாங்க என்ன படிச்சு பல்கலைக்கழகம் உடங்களை தண்ணி குடிக்க தெரியாதோ வேலைகளுக்கு போறோம்னு இப்ப அவருக்கு. நான் அப்படி இல்லை, அது உங்களை கேட்கல, உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு ஆள் இருக்குன்ற உணர்வு வரும்.
0: நிச்சயமாக நிச்சயமாக.
7: அப்ப நான் கேப்பேன், நான் இப்ப பொதுவா இப்ப இந்த நண்பர்கள் கூட தொலைபேசி எடுத்துக்கொண்டு இப்ப போய கூட மனைவி மாதிரி ஏற்றி கொண்டு போயிட்டு நூண்ட தூரம் போயிட்டு எனக்கு தொலைபேசி எடுத்து கதைப்பதாக அதில் ஊமமாயிருப்பினம். அப்ப நாங்கிட்ட நீங்கள் எந்த நேரம் வேலையாண்டு நிற்கிறீங்கள், அப்ப நாங்கிட்ட அவையை ஏற்றி கொண்டு போயிருக்கோம், நீங்க கண்ணாடிகளை திறந்து போட்டு இயற்கையை வசித்து இயற்கையை காதலித்து அவைகளையும் காதலிங்கோ, பிள்ளைகளையும் காதலிங்க. காதல் என்ற மனைவியை மட்டும் காதல் இல்லை, எல்லாத்தையும் காதலி. நான் சொல்லுவேன், இப்ப எனக்கு கடவுள் மட்டும் எனக்கு தெரியல தந்திருந்தா இல்ல, நான் அவர்களுக்காக தான் சமையலே பழகி நான் பிழைக்கிறாக்களுக்காக விதம் விதமா சமைச்சு போட்டு அவைகள் சாப்பிடுற விதம் நடக்கிற விதம் அவர்கள் எல்லாத்தையும் ரசிச்சு கற்பனையில கவிவாய் வச்சு அவைக்கே சொல்லி அவைகளை சிரிக்க வச்சு அப்படி அணுகணுமா நான் ரசிப்பேன், அவனுவா வச்சு காதலிப்பேன். அதான் நான் பண்றேன், அதான் நண்பர்களுக்கும் சொல்லுவேன். மற்ற கோவப்படக்கூடாது, மற்ற மரியாதா முக்கியம், எங்கையுமே மரியாதை. மற்ற நீங்க பாத்தீங்கன்னா நான் பொது வழியிலேயுமே வந்து வந்து மன்னிப்பு கேட்பேன், மற்றே கேட்க மாட்டேன். நான் தவறு செய்தன் என்றால் பொது வழியில மன்னிப்பு கேட்பேன். அந்த இடமே எல்லாரும் அன்பைய சிவம் என்று போடுவினம் எல்லாரும். ஆனா எல்லா மதமும் அன்பை பற்றி தான், ஓ எல்லா மதமும் அன்பை பற்றி தான் சொல்லுவது. இப்ப நாங்கள் ஆலயம் போயிருக்க கூட வீட்டை ஜனங்கள மனைவி கேப்பா இது என்னன்று சொல்ல, உன்னா கட்டினது இந்த தலையெழுத்தறி என்று போட்டு அந்த கோயிலுக்கு போவினம். அங்க போறதுல ஒரு பிரயோசனம் இல்லையா, அங்கே அன்பா ரெண்டு வார்த்தை மனைவியா அம்மாக்கு அன்பா கலைச்சு போட்டு போனா அங்க இறைவனை போய் கும்பிடத்தவே இல்லை. அதுதான் நான் கேட்டவரை நான் கண்டை உடைக்கும். நேற்று அம்மாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்க தவறு ஏற்பட்டு போச்சு, ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டேன். அம்மா சரி வெயிற ஆண்டு கூட எனக்கு நேற்றுல இருந்து இன்று முழுக்க அது மனசுக்கு ஒரே வழி. அப்ப இன்றைக்கு நான் அம்மா கேட்டது அது நான் சும்மா அது முடிஞ்சது. அது அப்ப எங்க ஒரு சின்ன விஷயம் கூட நான் காயப்படுத்த கூடாது, நான் அறியாமே காயப்பட்டு இருப்பேன். இருந்தவர அம்மா அம்மம்மா மற்றது பெண்கள் இப்படி எல்லாரையும் நாங்க அன்பா வச்சிருந்தோம்டா, அதுதான் அன்பு. அவையிட்ட இந்த நொடி யாரும் கேட்டு இருந்தா இப்ப வீட்டுல இருக்கிற பெண்களை சாப்பிட்டியா, உனக்கு என்ன செய்யறது, அன்ப கையா பிடிச்சு நான் இருக்கிற கேட்டு பாட்டுகள் கேட்டாலே எல்லாம் இனி அந்த இயந்திரங்களை விட மனுஷரோட வாழ்வன். நன்றி,
0: மிக்க நன்றி புருஷோத்தமன், மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி,
0: வணக்கம். இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. 12:30 வரைக்கும் பேசலாம், நீங்க தொடர்ந்து இணைந்தால் அதை விட நேரத்தை நீடித்துக் கொள்ளலாம். 1 மணி வரைக்கும் தொடர்ந்து இருக்கின்ற நேயர்களை சந்திப்போம். நாங்கள் இப்பொழுது இன்னொரு குரல் பாகூட இருக்கிறது, இதுல குரல் பாக்குல இணைத்துக் கொள்வதில் இந்த அரங்கத்துக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. அப்பப்ப நாங்கள் இவற்றை நீங்க பேசுவதனால நிச்சயமாக இல்லை என்று சொன்னால் சில நல்ல விடயங்கள் அறம் சார்ந்த விடயங்களை பேசுகிற பொழுது திருவள்ளுவத்தை இணைத்துக் கொள்வது சிறப்பு. அல்லாட்ட நம்மட தமிழில் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, திருவள்ளுவம் தொல்காப்பியம் எல்லாம் இருக்கு என்பது தெரியாமல் போயிடும் சிலருக்கு. இல்லை பலருக்கு இன்றைக்கு இதெல்லாம் கசப்பான பாகற்காயாகவும் வேப்பங்காயாகவும் தெரியும். தமிழ் தான், அதுல இப்படி எல்லாம் இருக்கு, சும்மா இருந்து தண்டுவாங்கன்னு சொல்லி. அப்படி அல்ல, அப்படி அல்ல. அது அதை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அதை நீங்க பேசுகின்ற பொழுது, ஓ இப்படியெல்லாம் தெய்வப்புலவர் சொல்லி இருக்கிறாரா, தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறாரா என்கிற பொழுது, இப்பொழுது அண்மையிலும் கூட தொல்காப்பிய உலக மாநாடு இங்கே நடைபெற்றது. அதே மாதிரி ஆரம்பத்தில் கடந்த வருடம் உலக மாநாடு, திருக்குறள் உலக மாநாடு நடைபெற்றிருந்தது. இதெல்லாம் எதற்காக, ஏன் இவற்றை நாம் கொண்டாட வேண்டும், உலக நாடுகளிலிருந்து எதற்காக அறிஞர்கள் வர வேண்டும், ஏன் கொண்டாடுகின்றோம், ஏன் கற்கிறோம், ஏன் கற்பிக்கின்றோம் என்றதை கேட்டால், நிச்சயமாக இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவோ பயன் கொடுக்கக்கூடியது வாழ்வியலுக்கு. அதனை எல்லாம் புறக்கணிக்கிறோம் என்றால் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வதற்கு இல்லை என்று தான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. ஆகவே எத்தனையோ புறத்து உறுப்புகள் நம்முட அழகழகாக, கண் இருக்குது, காந்தி இருக்கு, கை கால் எல்லா உறுப்புகளும் இருந்தாலும் கூட அகத்திலே மனசிலே இருக்க வேண்டிய உறுப்பு ஆகிய அந்த அன்பு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு திருவள்ளுவர் ஒரு உறுப்பு உருவக உத்தியை அவர் கையாண்டி இருக்கின்றார். அதிலே அன்பை ஏதோ ஒரு குணம் அந்த மாதிரி அதை கூறாமல், உடம்பு யாக்கையினுடைய அகத்து உறுப்பாக அவர் சொல்கிறார், ஒரு இன்டர்னல் ஆர்கனாக அவர் சொல்கிறார், ஒரு உள் உறுப்பு ஆக அதை, அன்பை ஒரு உறுப்பாக சொல்கிறார். அந்த உறுப்பு உருவக உத்தி மிக அற்புதமாக இங்கே பொருந்தி வந்திருக்கின்றது. ஆகவே வெளி தோற்றத்தை விட அகம், மனசினுடைய அந்த பண்பாடு தான் ஒரு மனிதனுடைய உண்மை மதிப்பீட்டை தீர்மானிக்கின்றது என்பதனை திருவள்ளுவம் இந்த குறள் பாவுடாக சொல்லுது. அழகான உடல் அமைப்பு, ஆடம்பரமான உடைகள், விலை உயர்ந்த நகை, நகை நட்டு ஆபரணம், எல்லாமே ஒரு மனிதனை மனிதனாக்கவே ஆக்காது. நம்மிடம் என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும் நிச்சயமாக உள்ளத்தில் அந்த அகத்தில் இருக்க வேண்டிய அந்த அன்பு தான் நம்மளை உயர்த்தும், அறவழியில் வாழ வைக்கும் என்பதனை திருவள்ளுவம் மிக அற்புதமாக இந்த குறள் பாவிலே, அது ஒரு கேள்வி உத்தியையும் அவர் அங்கே கையாண்டு இருக்கின்றார். புறத்து உறுப்பெல்லாம் எவன் செய்யும், இவையெல்லாம் இருந்து என்ன பலன், என்ன செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு, அன்பில் அவர்க்கு. யாக்கை என்பது உடலை சொல்கிறார். ஆகவே உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற நேயர்களை சந்திப்போம். வணக்கம். இனிய வணக்கம். சொல்லுங்க காந்தி, வரவேற்கிறேன்.
8: எங்களுக்கு பதவி மோகமா, அந்த பதவி, ஒரு பணக்கார ஆனா வந்து அன்பு தேடி வராது. நீதான் அன்ப தேடி போகணும். இப்ப வந்து நாங்க ஊருக்கு போறோம்னா கூட, ஊருக்கு வந்து நாங்க போறோம்னா வந்து அக்கா எதிர்பார்ப்பாங்க, தங்கச்சி எதிர்பார்ப்பாங்க, அமல் மச்சான் எல்லாரும் இருப்பாங்க. முதல் நாங்க அவங்க பாசத்தோட எதிர்பார்ப்பாங்க. அவையில வந்து நீங்க முதல்ல சந்திக்கணும். அந்த அவையிலும் பொது ஒரு சோறு, ஒரு சோறோ ஒரு ஏதோ ஒன்று நீங்க சாப்பிட்டாங்களா கட்டி ஆகல, அது உண்மையான அன்பு. ஆனா பகட்டுக்காண்டி சில பேர் என்ன செய்யலாம் வந்து தங்களுக்கு ஏற்றாக்கள், இப்ப நாங்க வசதியா இருக்கிறோம்ல, வசதியின் ஆக்களை மட்டும் தான் துப்புவாங்க. ஏட்டா வந்து அவர்களுக்கு வசதி வந்துட்டு அதை வந்து அந்த இடையில வந்து பட்டம் தட்டுறாங்க. வந்து அன்புன்ற போர்வையில வந்து அதுகள் உண்மையான அன்புதான் அதுகள் வச்சிருக்குது. ஆனா நாங்க செய்யற தவறுகள் வந்து அவையில கண்டுகொள்றோம் இல்லை. போறோம்ல வந்து நாங்க பண் பண்றோம் வைக்கிறோம். ஒரு கல்யாணத்துக்கு வந்தா கூட ஒரு ஒரு கல்யாணத்துக்கு வந்தாலும் அவையிடத்தான் முன்னு கூப்பிடுங்க வந்து. ஆனா உண்மையான அன்பு ஆக்களை வந்து எவ்வளவுமே கூப்பிடுறோம் இல்லை. சொந்தக்காரங்க எல்லாரும் இருந்தா கூட அவனோட அழுக்கு உள்ளவன அவனை கட்டி பிடிக்கிறதா அன்பு. நீ வீட்டுக்கு வா, நான் இங்க தங்கி இருக்கிறேன், அதெல்லாம் அன்பு இல்லை, அது வேஷம். அல்லாட்டி வந்து இதே நிலைமையில வந்து நாங்க ஒண்ணுக்கும் வழியில போனா கூட அவங்கெல்லாம் அவங்களா எங்களை ஏற்றுக்கொள்வாங்க வந்து. அதான் உண்மையான அன்பு. அத வந்து இந்த பணத்துக்கு காசுக்கு அன்பு கூடுறது வந்து அது அன்பே இல்லை. அது வந்து வேஷம் போடுறாங்க வந்து. இதே நிலைமை எங்க வந்து வசதியா இருக்கிறது, எல்லாரும் தேடி வருவாங்க. கல்யாணத்திலிருந்து சாமத்திய ஒழுதுல எல்லாத்திலையும் சொல்லுவாங்க, வாங்க வாங்க நீங்க வராட்சியும் நடக்கான்னு சொல்லுவாங்க. இதே நிலைமையில வந்து டவுனா போனவங்கடா பத்திரிக்கையே வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் சில பேர் வேஷம், அது உண்மையான அன்பு இருந்தா அன்பா பழகுங்க. தாய் காப்புன அன்பா பழகுங்க. சில பேர் வந்து இங்கிருந்து போய் நான் அனுபவத்தை சொல்ற மாதிரி சில பேர் இருக்கு, இங்கேருந்து போய் வந்து தாய் விட்ட தங்க மாட்டாங்க, ஹோட்டல்லையும் அங்கேயும் தங்குறாங்க. தாய போய் வந்து போட்டு எனக்கு இந்த டைம்ல அந்த ஹோட்டல்ல இது இருக்கு, இந்த ஹோட்டல்ல இது இருக்கு, நாங்களும் போறா போறோம். தாய் வந்து அன்பால கொடுக்குற சாப்பாடை கூட ஒருத்தரும் சாப்பிடுவீங்க இந்த போறாங்க கூடுகிறார். காந்த சோத்தை வந்து வளர்த்து சகோதரர்கள கையில குடுக்கிற சாப்பாடு அதை ரசிக்கிறதால் வந்து ரசித்து சாப்பிடறது வந்து அன்பு. ஒரு நாள் இப்ப நாள் போனா வந்து ஒரு நாள் இருந்தாலும் அன்பான ஆட்களோட பழகுங்க, அன்பான வீட்டுல தங்குங்க.
0: அது ஒரு தெய்வீகம். போலி விட்டுருந்தாங்க உண்மையான அன்பு அந்த இடம்.
8: உண்மையான அன்பாக்களோட வந்து ஒருத்தர் பழகிற இல்ல வந்து அவங்க வந்து என்ன ஆசைப்பட்டு இந்த தம்பியோ அல்லடி வந்து மச்ச அனைவரு அவனை இத சின்ன உலகத்தை ஆசைப்பட்டு சாப்பிட்டவன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருப்பாங்க.
0: நிச்சயமாக
8: சமைச்சு வச்சிருப்பாங்க. இது இப்போ என்ன செய்யல, நான் வந்து அங்க புக் பண்ணிட்டேன் இங்க புக் பண்ணிட்டேன் போன சரி நீங்க அந்த அன்பா நடக்காட்டியும் நடிப்பா இருந்தாலும் எல்லாத்திலையும் ஒரு பாசல கட்டி கொண்டு வாங்க.
0: கண்டிப்பா
8: கண்டிப்பா செய்யுங்க. அன்பு இன்றைக்கும் வந்து குறை போனதே இல்லை, அன்பா பழகுவோம்.
0: மிக்க நன்றி.
8: இப்ப வந்து எங்களுக்கு பகை சில சில பிரச்சனை வரலாம், ஆனா வந்து ஒரு நல்லதோ கெட்டதோ அன்பாக ஒன்றா இருப்போம்.
0: நிச்சயமாக நிச்சயமாக மிக்க நன்றி மேடம், சந்திப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. காந்தியும் மிக உணர்வு பூர்வமாக பல விடயங்களை சொல்லியிருந்தார். உண்மையில் அன்பு என்பது விதைக்க விதைக்க விளையக்கூடிய பேரமுதம் அமிர்தம். உண்மையில் இதயங்களை நிரப்பும் உண்மையான அன்பு என்பது எல்லாது அது ஒரு மாற்றம் இல்லையா. ஆகவே இந்த உலகம் வறண்டு போகிறது, அன்பின்றி வறண்டு போகக்கூடிய உலகமாக இன்றைக்கு மாறிட்டு இருக்குது என்பதனை எடுத்துக்காட்டுகளோடு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் அன்பையும் மனிதநேயத்தையும் விதைக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு ஈரம் மிக்க ஒரு நல்ல உலகத்தை நாம் விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மையில் அன்பின் வழி அதுதான் உயர்நிலை. அது எல்லாருக்கு தெய்வப்புலவர் என்ன சொல்கிறார், என்பு தோல் போர்த்த உடம்பு என்று சொல்லிவிட்டார். ஆகவே அன்பின் வழியில் இருக்கின்ற அன்பின் வழியில் இயங்குகின்ற உடம்பு, அன்போடு இயைந்த அந்த உடம்பு தான் உயிர் நின்ற உடம்பு. இல்லை என்று சொன்னால் அது வெறும் எலும்பை தோலால் போர்த்திய வெறுமனே ஒரு ஜடலம் என்று சொல்வார்கள் இல்லையா, இறந்த உடலுக்கு சமமானது. ஆகவே இதில் அருமையான ஒரு ஒப்பீடு, உயிர் என்பதனுடைய உண்மையான இலக்கணத்தை அவர் எப்படி சொல்கிறார், அன்பு என்று வரையறுக்கிறார். இங்கே அன்பு என்பதை உயிருக்கு இணையாக பார்க்கின்றார். அன்பில்லாத உடலை நடமாடும் ஒரு ஜடலம் என்று ஒரு ஒரு பெரிய அதிர்ச்சி மதிப்பீட்டை அவர் இங்கே சொல்லுகின்றார், உணர்த்துகின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பா இப்பொழுது அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அவன் திருப்பார் என்று திருமூலர் சொல்லி முடிக்கிறார். ஆகவே அன்பும் இறைவனும் ஒன்று, ஆகவே நாங்கள் அதை உணர்ந்து கொள்வோம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
9: வணக்கம் வணக்கம் மரவன், இந்த பக்கத்தில் எப்படி இருக்கீங்களோ?
0: நலமாக இருக்கின்றேன், மிக்க நன்றி மரவன் உங்களுடைய வருகைக்கும். சொல்லுங்க
9: முதல் உங்களை அன்பாக கேட்போம் எப்படி இருக்கிறது.
0: நலமாயிருக்கிறேன் மிக்க நன்றி, சொல்லுங்க.
9: நீங்க இதுக்காகத்தான் உங்களை பேராசிரியர் என்ன சொல்றது என்றால் சொன்னீங்க திருவள்ளுவர் என்ன சொன்னார், அன்பில்லாத மனிதர்கள் நடமாடும் ஜடலம் என்று இதுகளை எல்லாம் கொண்டு வந்து வானொலியில தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆசிரியை, அது பெரிய விதமாக சொல்வது பேராசிரியை என்று சொல்வது. சரி, இப்ப இந்த தலைப்புக்கு வருவோம். இப்பொழுது உங்களுடைய சம்பாஷனை எங்களுடைய மக்களிடம் அன்பு இருக்கிறதா
0: அல்லது மக்களிடம் எனக்கு இருட்டடி அடிக்க போறாங்க எல்லாரும், பொதுவாக இந்த உலகத்தை பேசுங்களேன், இன்றைக்கு அன்பு எப்படி இருக்கு?
9: அன்பு கன பேர் அலசி அலசி நீங்களும் ஆராய்ஞ்சி கொண்டுதான் இருக்கீங்க. அன்பு செத்துக்கொண்டே போய் போய்கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது முதலாவது எங்கே உருவாகிறதுல பொறாமையில உருவாகுது. திருவள்ளுவர் இதை பற்றியும் சொல்லிடுறாங்க,
0: ஒரு ஒருவர் உயர்வை உயர்வு எட்டு என்றாரு எட்ட போற என்றால் நோனோ விடவே கூடாது.
9: அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப ஒரு
0: இடங்கள்லயும் இருக்குதான், ஒரு சிலரிடம் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும் மரபன் சொல்லுங்க.
9: நீங்க இப்படி செய்யுங்க, இப்ப ஒரு 10 pound நகை மாதிரி ஒன்று 10 ரூபாய்க்கு வாங்கலாம், அந்த அதே மாதிரி உழைக்கிற மாதிரி 10 pound உள்ள மாதிரியான ஒரு நகைய 10, 15 or 20 dollars கொடுத்து கூட வாங்கலாம். ஏது ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, அது இப்படி இருக்குத்தானே. இந்த சில நகைகள் கோல்டு இல்லாத நகை, கோல்டு மாதிரி தெரியும்.
0: நிச்சயமாக
9: அது மாதிரி ஒரு 100 dollars நீங்கள் ஒரு 100 pound நகை போடுற மாதிரி ஒரு ஒன்றை உருவாக்கலாம். அதே மாதிரி ஒரு 100 dollars 1000 or 10000 dollars ஒரு சாரி கட்டுற மாதிரி, நீங்க ஒரு சீலையை கட்டுற மாதிரி ஒரு உடுப்புகள் வாங்கலாம். இப்படி நீங்க வாங்கி போட்டு நீங்க ஒரு நகைத்தாய் நடந்து போங்க, எல்லாரும் கோயிலுக்கு போங்க. எத்தனை பேர் உங்களை பார்த்து புறாங்க அப்படின்னு சாரும். இப்ப என்னண்டா, ஒரு வெளி தோற்றத்தை வச்சு மக்கள் ஒரு பொறாமையை உருவாக்குகிறார்கள். அது அதுதான் அது மனித இயல்பாக வந்து விடுகிறது. அப்ப இப்ப நீங்க சாதாரணமாக நீங்க வெளியில வந்தால் கூட அப்படி போறாள், அவரையும் இப்படி போற, அப்படி ஒரு ஒரு திங்கிங், ஒரு ஒரு சிந்தனை மக்களிடம் உருவாகி அது பொறாமையாக தொடர்ந்து ஆழமாக போய்கொண்டு இருக்கிறது. அந்த அந்த பொறாமையினால் அன்பு இல்லாம போய்விடும். இது சகோதரர்களுக்கிடையில் இருக்கிறது, சகோதரிகளுக்கிடையில் இருக்கிறது, குடும்பங்கள் கணவன் மனைவி கூட இருக்கும் முதலாவது காதலின் காதல் இழவி கூட இருக்கலாம். அதற்ற சந்தலி இப்படி நாங்க கொஞ்சம் குறைஞ்சு போனோம் அப்படி இல்லை. என்ன உண்மையான அன்பின்
0: வித வரட்டு கௌரவம் அந்த அன்பின்மையால தான் வரும். உண்மையான அன்பு இருந்தா அது எல்லாம் பார்க்காது உண்மை அன்பு என்பது.
9: ஆமா, இப்ப நீங்கள் சரி, நீங்க ஒரு நல்ல கார் ஓடுறீங்கன்னு வைப்போம். சாதாரணமான ஒரு கார் ஓடுறாங்க, உங்களை பதில் சொல்லக்கூடாது. அந்த கார் ஓய்கொண்டிருப்பாரு, அவரும் எடுக்கலாம் நாளைக்கு போய் முயற்சியால. அதை விட்டு போட்டு பொறாமைப்படக்கூடாது முதலாவது விஷயம். இப்ப பொறாமை இல்லாம விட்டால் அன்பு தானாக உருவாக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, பல இடங்களிலும் அந்த பொறாமை என்பது அன்பற்ற ஒரு வறண்ட இதயம், அது பல சாம்ராஜ்யங்களை அழிக்கக்கூடியது, பலருடைய வாழ்க்கையை சரிக்கக்கூடியது.
9: தோற்றத்தை பாருங்க, ஒரு ஆள் வடிவாக இருக்கிறார்கள், ஒரு ஆள் வடிவாக இருக்கிறான்னு சொன்னால் மற்றவர்கள் பார்த்துட்டு பொறாமப்படுறது, அவன் அப்படி இருக்கிறா அவர் இப்படி இருக்கிறார் பொறா என்று சொல்லி அந்த பொறாமையை விட்டுட்டு தாங்கள் மாதிரி ஒரு யூனிக் எல்லாருக்கும் இருக்குத்தானே தனித்தன்மை, அதை வைத்துக் கொண்டு பொறாமை இல்லாமல் வாழ பழகினாலே அன்பு தானாக வரும்.
0: மிக்க நன்றி.
9: அன்பே சிவம் என்று நீங்கள் சொன்னீங்க.
0: நிச்சயமாக நிச்சயமாக, மிக்க நன்றி மரபன், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நேரம் இப்பொழுது 12:35. அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
10: வணக்கம் ஜோதி.
0: இனிய வணக்கம். இனிய வணக்கம் புவி. வகுப்புக்கு வந்திருக்கீங்க, மிக்க நன்றி.
10: பெரும் தெருவுக்கு ரங்கக்கும்
0: என்று வந்திருக்கிறீங்க, மிக்க நன்றி. இந்த தலைப்பு பிடித்திருக்கிறது, சொல்லுங்க தாராளமாக.
10: அன்பும் மரணம் உண்டாயின் பண்பும் பயனும் அது.
0: சரி, அன்பும் சரி,
10: அந்த அன்பை நாங்கள் வழங்கும் போது அந்த அன்பு எங்களுக்கே திரும்ப வரும்.
0: ஆமா,
10: ஆமாம், யாரோடும் அன்போடு பழகுங்கள், உங்களுக்கு அன்பு தன்பாட்டில உங்களுக்கு வந்து சேரும். அதான் ஒரு பாடலே இருக்கு, அன்பு வந்தது காலம் வந்தது சொந்தம் வந்தது சுருக்கம் வந்தது என்று சொல்லி அந்த பாடலையும் அந்த அன்பை கொடுத்ததால அவருக்கு அது வந்தது.
0: உண்மை ஒருத்தர் ஒருத்தர் போட்டு வச்சு செய்யறாங்க என்ன மாதிரி இருக்காமல் வெளிப்படையாக திறந்த மனசோடு பழகுங்க. அருமை ஒருத்தருடைய உயர்வை தள்ளி வழுத்தாமல் மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் புவி.
10: நன்றி
0: வணக்கம். மிக அருமையா சொல்லிட்டு இருக்கிறீங்க புவியும் மோடி வந்து. எப்படி அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, அது இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்திலே தெய்வ புலவர் சொல்லி இருக்கின்ற அந்த குரல் பாவை அது கூட எடுத்து வந்திருக்கிறீங்க. அன்பு என்ற உடனே அவருக்கு அந்த குரல் பா ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அன்பு மரணம் இருக்க வேண்டும், அதுதான் ஒரு இல்வாழ்க்கையினுடைய பண்பும் பயனும் என்பதனை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இணையர்களுக்குள்ள பிரச்சனை அதெல்லாம் திருவள்ளுவர் அது இன்னும் வெவ்வேறு தலைப்புகளில் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். இதுலேயும் கூட அதிகமாக அதையும் வலியுறுத்தி இருந்தீர்கள். ஆகவே கணவன் மனைவிக்குள்ளான ஒரு ஒற்றுமையையும் உண்மையில் இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மட்டுமில்லை எங்கே எந்த இடத்தை எடுத்தாலும் கூட இன்றைய உலகம் நிச்சயமாக இந்த தொழில்நுட்பத்தால் சுருங்கிவிட்டது. அதனால் இதயங்கள் எல்லாமே தூர விலகிவிட்டன. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு சோஃபாவில் இருந்து கொண்டே ஒருவர் ஒருவர் முகம் பார்க்காம தொலைபேசியூடாகவும் எலக்ட்ரானியல் சாதனங்களூடாகவும் வேறு உலகத்துக்கு பறந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே பக்கத்தில் இருக்கிறவரோட அன்பை தேடாமல் எங்கேயோ தேடிட்டு இருப்பார்கள். அப்படி இந்த தொழில்நுட்பம் நம்மளையெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அது மட்டுமல்ல போட்டி பொறாமை பற்றி சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக அது பொருளாதார போட்டியாக இருக்கட்டும், ஒரு நுகர்வு பண்பாட்டு நுகர்வு, அக்கா அதை வாங்கினா நானும் இது வாங்கணும் இல்லையா, இல்லாட்டா மரியாதை கேடு, அப்படி எந்த அப்படியான ஒரு போட்டி, ஒரு போலி தகுதி என்பதே இன்றைக்கு மனித உறவுகள் நாடுகின்றன. நிச்சயமாக ஆகவே அதையெல்லாம் தேவையில்லை. ஆகவே நாங்கள் மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு அந்த கண்ணீர் வடிக்கும் அந்த உயிர்களுக்காவது நாங்கள் எத்தனையோ பேருக்கு நாங்கள் இந்த உலகில் சேவை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கண்டிப்பாக நமக்கு கீழே உள்ளவர் கோடி என்று சொல்லி நான் அன்னைக்கு கவியரசு கண்ணாசன் அவர்கள் சொன்னார். அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நம்மாலே இயன்றதே அது பணமாக பொருளாக கல்வியாக நல்ல வார்த்தைகளாக என்று சொல்லி ஒருவருடைய வீழ்ச்சி ஒருவருடைய துன்ப நிலையில அவர்களை நாங்கள் தட்டி எழுப்பி நான் இருக்கிறேன் உனக்காக என்று சொல்லுதல் என்பது மிக மிக முக்கியமானது நேயர்களே. ஆகவே அன்பு இருந்தால் தான் அந்த இன்சொல் என்பதும் வரை இனியவை கூறல் என்பது சும்மா வராது. ஆகவே அல்லவை தேய அறம் பெருக்கும் நல்லவை நாடி இனிய சொல்லின் இனிய பேச வேண்டும், அதெல்லாம் அன்பு இருந்தால் தான் வரும். ஆகவே மிக அருமையாக எல்லாருமே பேசியிருந்தீர்கள், மிக சிறப்பு. அதிலே இன்னொரு குரல்பா கூட எல்லாரும் சொல்லியிருந்தீங்க, அதில் இன்னொரு குரல்பா இருக்கின்றது மிக அருமையான ஒரு குரல்பா. இதில் அதில் இன்னொரு விடியம் நாங்கள் இன்று காலை பொழுதில் கூட பேசியிருந்தோம் தமிழ் ஏஜிடி வானொலியிலே விருந்தோம்பல். அந்த விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவது வருகின்ற விருந்தினர் மட்டுமல்ல, ஒரு பெற்றோருக்கு உணவு கொடுக்க கூட இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அவ்வளவுக்கு மனசு வருதில்லை. அதை கூட பந்தாடி கொண்டிருக்கின்ற பெற்றோரை பந்தாடுகின்ற பிள்ளைகள் தான் இன்றைக்கு அதிகமாக பெருகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூட வருத்தத்தோடு தெரிவித்திருந்தாங்க. அந்த விருந்தோம்பல் வீட்டுக்கு வருபவர்கள் மட்டுமல்ல பெற்றவர்களுக்கு கூட பசிக்கு சாப்பாடு போடுறதுக்கு முடியாத அளவுக்கு உலகம் போய்கொண்டிருக்கின்றதே என்று யோசிச்சு பாருங்க. ஆகவே அன்பு இருந்தால் தான் இதெல்லாமே நாங்கள் செய்யலாம் என்பதை, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்பதனை சொல்லிக்கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், இந்த அன்பை பூட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு லாக் ஒரு தாழ்பால் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக ஒரு கேள்வியாக கேட்கிறார் திருவள்ளுவர். சமூகத்தை நோக்கி அன்பை அடைத்து வைக்க ஏதாவது ஒரு தாழ்பால் இருக்குதா, அது கண்டிப்பா உண்மையான அன்பை அடைத்து வைக்கவே முடியாது. அது நிச்சயமாக கண்ணீராக வெளிப்பட்டே தாகும். ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்பதனை சொல்கிறார். ஒருவருடைய துன்பத்தை கண்டு நாம சிந்துகின்ற அந்த கண்ணீர் துளி நம்மளுக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கின்ற அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியது. அது போலி நீலியாக இருக்காமல் உண்மையான ஒரு அன்பாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பை பூட்டி வைக்கிறதுக்கு எந்த தாழ்பாலும் இல்லை. அந்த கண்ணின் ஓரத்தில் வழிகின்ற அந்த சிறு துளி கண்ணீர் அந்த அன்பினுடைய வலிமையை காட்டும் என்பதனை மிக அருமையா மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார் ஐயன் வள்ளுவர். மிகச்சிறப்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம் என்று நினைக்கின்றேன். திருவள்ளுவம் வேண்டாம், அடடா இன்னொரு நேர் வந்திருக்கிறாரே, அவரையும் சந்திக்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் ஜோதி, நான் ஹரன்.
0: நிச்சயமாக இந்த அன்பின் அரங்கில நீங்களும் வர வேண்டும் என்று இருந்திருக்கிறது. நான் அரங்கை நிறைவுக்கு கொண்டு வருவோம் யோசித்துட்டு இருந்தேன். வந்திருக்கிறீங்க, மிக்க நன்றி. சொல்லுங்க கரன்.
11: அதாவது இது வந்து மிகவும் அந்த நேர் குறிப்பிட்டிருந்தார் உலருக்கு அந்த அன்பு அந்த விடயம்தான் வந்து அறி அறிய கொண்டு போகின்றது.
0: நிச்சயமாக
11: அந்த இனிய விடயங்கள் வந்து பொருளாதாரம் என்னுடைய வெளிக்காட்டுகின்ற விடயம் அப்படியான விடயங்கள் வந்து மிகவும் கவர்ச்சிகரமாக செல்கிறது. இந்த விடயம் வந்து சுருங்கி கொண்டு போகின்றது. அப்ப ஒரு நண்பர் சொல்ல தன்னுடைய தந்தையார் தன்னை அந்த வேலைக்கு கொண்டு வைக்கல சொல்லுவாராம், இந்த மாட மாளிகையில பார்த்து விட்டு ஏமாறாத, இந்த மாட மாளிகையில வாழ்றவைய விட இந்த ஓல குடிசையில வாழ்ற பலர் வந்து அன்போட நல்ல அறத்தோட வாழினம்
0: அருமை.
11: எனக்கு அந்த சின்ன வயதுலயே தந்தையார் ஊட்டி வளர்த்தேன்னு சொல்லுவார். அப்ப ஆனால் இங்க வந்து இப்ப சத்திர நீங்கள் ஒரு பார்க்கும்போது சொல்லு ஒரு விடயம் வந்து நீங்க
0: இருப்பீங்க
11: மாக்கத்துல ஒரு பெரிய வீடு வச்சிருக்கிறார், அது ஒரு அடக்குறிப்பா வரும். அந்த ஒரு விடயத்தை சொல்ல ஒரு திருமணமோ இல்லை ஒன்று சதை கேட்கல ஒன்று விடைய ரெண்டு வச்சிருக்கணும். ஆனால் அந்த வீட்டுக்குரிய அடமான உழவு அவருக்குரிய கடன் இருக்கு, அது ரெண்டு மூணு தெரியாது. ஆனால் அந்த வழித்தோட்டத்தை பார்த்துதான் நாங்கள் கூட மயங்குறதும் ஏமாறுறதும் கூட.
0: அதனால
11: இந்த அன்புன்றதுல அடிப்படையா வச்சு நீங்க பத்து பொருத்தத்தை பார்த்தாலும் என்னத்தை செய்தாலும் அந்த அதுக்கு பிறகு அதன் அடிப்படை வந்து அதான் அதுக்கு பிறகு அது ஒரு காலத்துல அது அன்பா மாறும் என்றுதான் அது அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள். சொன்னா அந்த இப்ப உடனடியாக அது வராது, ஆனால் அங்க சில பிரச்சனைகள் வராமல் இருக்கும் பொழுது என்ன வேற எப்படி இருக்கிறார் அப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்து பார்த்து பார்த்து பழகி அது பிறகு ஒரு அன்பாக அது வரும் என்ற காலத்துல பத்து வருஷத்துக்கு பிறகோ பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகோ. அதனால இப்ப அந்த நிலைமை இல்லாமல் அது ஒரு வெளித்தோட்டத்துல இப்ப ஒரு நேரம் அதுவும் சொல்லி இருந்தாரு, இன்னும் கட்டி போட்டிருந்த இடம் கோயிலுக்கு போறணும் இங்கேருந்து சொல்லி போட்டு போறான்னு சொல்லி. இப்ப அதே மாதிரி எண்ணத்துல ரெண்டு பகுதியினர் இருக்கிற எல்லாமே இருக்கு திருமணத்துக்கு பிறகு கூடவே. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு அன்பு அன்பின் இணைப்பு இல்லாதால வர விடயம். உண்மையில அதை நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். உண்மையில இவர் வந்து குடும்பத்துக்காக உழைத்து எல்லாம் செய்யும் பொழுது அது வந்து உங்களுடைய இருக்கிற அன்பிலாம் அதை செய்கின்றார். அப்ப அப்படியான விடயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த வாழ்கின்ற பிள்ளைகள் சரி தந்தையர் தாயார் வந்து தங்களுக்கு இவ்வளவு தங்களோட சுகத்தை இழந்து தங்களுடைய அன்பு வச்சுத்தானே அதை செய்கின்றார்கள். அப்ப அந்த அன்புன்ற விடயத்தை குழந்தைகளும் உணர வேண்டும், பெற்றோரும் கணவன் மனைவி உணர வேண்டும், எல்லோருமே உணர்ந்து கொண்டு அந்த அந்த விடயம் வந்து ஒரு நல்லொரு ஆழமான ஒரு அன்பு உங்களுக்குரிய பணப்பை உருவாக்கும் என்று கூறி இப்படி ஒன்று நன்றி.
0: மிக்க நன்றி கரன், உங்களுடைய வருகைக்கும் மீண்டும் சந்திப்போம். நேரம் இப்பொழுது 12:44. நிச்சயமாக இப்பொழுது இந்த பெற்றோர் பிள்ளைகளிடையே அன்பு ஈக்கம் என்பது இருக்கும், பெற்றோர்களுக்கு ஒரு ஈக்கம். அடடா இந்த பொருளாதார கடினமான சூழ்நிலையில் நாங்கள் ஓடத்தான் வேண்டும், மோட்கேஜ் அந்த கடன் இந்த கடன் ஆகவே ஓடுகின்ற பொழுது பிள்ளைகளை நிறைய நாங்கள் நிறையவே மிஸ் பண்ணுகின்றோம் என்ற ஒரு ஈக்கம் பெற்றோர்களுக்குள்ளே இருக்கும். அழுதழுது ஓடுவார்கள். பல அம்மாக்களும் அப்பாக்களும் பிள்ளைகளை நான் பார்க்கலையே கதைக்கலையே அவனோட கதைக்கலையே பாடசாலையில் என்ன நடந்துன்னு கேட்க இல்லையே, எனக்கு அவ்வளவுக்கு நேரம் இல்லையே என்று நினைப்பார். அதே மாதிரி பிள்ளையிட பக்கமும், அடடா என் அம்மா அப்படி என்னோட கதைக்கெல்லாம் அவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க, அப்பா அப்படி இருக்கிறாரு சொல்லி இந்த நவீன சூழல் நம்மளை எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார தேடல் நம்மை உடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகளுக்காக பணத்தையும் வசதியையும் மட்டும் சேர்க்கும் ஓட்டத்தில் மட்டும் நாங்கள் இருக்காமல் கண்டிப்பாக அவர்களோடு பேச வேண்டும். அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து டிஜிட்டல் திரைகளோடு வளர்கிறார்கள், வாழுகிறார்கள். மனசில் அன்பில்லாத ஒரு வறண்ட வாழ்க்கை அவர்களுக்கு, பல குழந்தைகள் அதை அனுபவிக்கிறார்கள் இல்லையா. குழல் இனிது யாழ் இனிது என்பர், தம் மக்கள் மழலை சொல்ல அறியாதவர் என்றார் திருவள்ளுவர். ஆகவே மக்களுள் பிள்ளைகளுடைய அந்த மழலை சொல்லை கேட்காதவர்கள்தான் குழல் இனிது யாழ் இனிது என்று சொல்லி சொல்லி அதை மேம்படுத்தி கொள்வார்கள், சொல்லி வியந்து கொள்வார்கள். அடடா அந்த இசை நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே. ஆனால் குழந்தைகளோடு பேசுங்க பேசுங்க, அந்த அன்பு கண்டிப்பாக அது பலருக்கும் அனுபவம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பாக அதை நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும். அது வேறு யாரும் அந்த நேரங்கள் ஃபேமிலி டைம் எல்லாம் அமைத்து தருவதில்லை, நாங்கள் தான் அதுக்கான டைம் ஒதுக்கி அந்த அன்பு அது குறைகிற இடத்துல பல விபரீதங்கள் வந்துவிடும். ஆகவே மனதளவில் அவர்களுக்கு ஆன பல பிரச்சனைகள் வரும் என்பதை உணர்ந்து கொள்வோம். அதைவிட கணவன் மனைவிக்கும் காதலுக்கும் இடையிலான அன்பு, அந்த தாகம், அந்த ஏக்கம், அது பற்றியெல்லாம் நிறைய பேசியிருந்தீங்க, மிக சிறப்பு. அடுத்ததாக நட்பு. நட்பு கூட பல இடங்களில் மிக வறட்சியாக வறண்டு போன நட்பாக இருக்கும். போலியான முகங்கள், போலியான சமூக வலைத்தளங்கள், அந்த வலைத்தளங்களுக்கு போலியான நட்பையும் விருப்பங்களையும் நாம் தேடிக்கொள்வது, அது எல்லாமே ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் புரியும். சுடல ஞானம் வருது என்பார்கள், அப்பிகள் புரியும் கண்டிப்பாக. இது எல்லாம் வெறும் சும்மா ஒரு இதுதான். ஆகவே உண்மையை மட்டும் நேசிப்போம். அதே நேரம் இந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்குது பாருங்க, ஒவ்வொரு நாடுகள்லையும் எத்தனை பேர் அனாதியாக்கப்படுகிறார்கள், அகதியாக்கப்படுகிறார்கள். பிஞ்சு குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் எவ்வளவுக்கு கண்முன்னே கொலை கொலை வெறி தாண்டவம் ஆடுகிறது. அன்பு இல்லாததுனால தான் இதெல்லாம் நடக்குது. அதனையும் விட இப்பொழுது சமூகத்தில் வெவ்வேறு இடங்கள்ல அமைப்புகள், அந்த அமைப்பு, இந்த கூட்டம், அங்கு இங்கு எல்லாத்திலையும் அன்பு இன்மையால எத்தனையோ மனித மனங்கள் அழுகின்றன. அதைவிட பணியிடங்கள்ல, வேலைத்தளங்கள்ல, அலுவலகங்கள்ல சக மனிதர்களை போட்டியாளனாக மட்டும் பார்க்கின்ற ஒரு கலாச்சாரம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே அப்படியெல்லாம் இருக்காமல் மனித நேயத்தை மட்டுமே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அன்பு என்பது இந்த உலகத்தை சுவர்க்கமாக்கும். மிக்க நன்றி அனைவருக்கும்.
12: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
13: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
14: 22 carat 1 gram நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
13: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
14: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
13: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
14: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
13: 416-834-2266.
14: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
15: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
16: Working for you.
15: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
16: Working for you.
0: நேரம் இப்பொழுது 12:50. நேர்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு 2 வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம். உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கம் 416-593-0055. கண்டிப்பாங்க எல்லாருக்குமே இந்த அரங்கம் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். எல்லோருடைய கருத்துக்களும் மிக அற்புதமாக இருந்தன. அதே நேரம் குரல் பாக்களையும் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. அப்பப்போ நாங்கள் குரல்களையும் பேசுகின்றோம் என்பதில் மகிழ்ச்சி. தொடர்ந்து குரல் பேச வெவ்வேறு தலைப்புகள் தானே, அதனால அப்பப்போ நாங்கள் எப்பயாவது இருந்து கொண்டாவது அந்த திருவள்ளுவத்தை பேசுவோம். கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. பாடலை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கான பாடல்களை வழங்கப் போகின்றோம்.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா. மார்க்கமென்ட் ஸ்டீல்ஸில் கேஸ்டல் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 7,98,888 முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810 416-732-1810. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை செப்டம்பர் மாதம் 26-27 திகதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல்

0: 12 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சிகள். உங்கள் தெரிவு பாடல் ஒன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கேனடி ரோடில் தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150.
1: முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: இப்பொழுது முதல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். அழைப்பில் காத்திருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. இப்பொழுது எங்களோட முதலாவது நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி, நான் கண்ணன் பேசுறேன்.
2: இனிய வணக்கம் கண்ணன், சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க?
3: காதல் சேஷத்துல இருந்து அன்பே உன்னை காணவில்லை அந்த பாடல்.
2: என்னை காணவில்லையே நேற்றோட அந்த பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.
3: நன்றி, வணக்கம்.

0: இப்பொழுது பின்னிரவு 1:04 அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது சிவானந்தன்.
0: இனிய வணக்கம் சிவானந்தன் அவர்களே, சொல்லுங்கள், என்ன பாடல் வேண்டும்?
1: நாங்கள் இன்றைக்கு அன்பை பற்றி கலக்கிறபடியால் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடலை கேட்க விரும்புகின்றேன். ஒன்று சேர்ந்து அன்பு மாறுமா என்ற பாடல். பி வி ஸ்ரீனிவாசும் சரோஜினியும் படிச்சிருக்கிறாங்க. மிக பிரபல்யமான ஒரு இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். மருதகாசி அவர்கள் வரிகளை வரைந்திருக்கிறார். நன்றி ஜோதி, அருமையான புரோகிராம் செய்த உங்களுக்கு நன்றி.
0: மிக்க நன்றி, அழகா சொன்னீங்க. அந்த வரிகளை வரைந்திருக்கிறார், மிக அருமை. சில விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் வரப்போன்றது, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: நன்றி.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெய பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: நாள் முழுவதும் முளைத்து கழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
5: Everything okay, no problem undichinam.
6: Bar kalamu closing da adikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155, 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, Chellathukku thanks.
6: Chellam illa dad, Selvam.
5: Chari.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: KM Business Solutions Business Registration Accounting Income Tax HST Registration HST Rebate Food Handler Certificate Smart Serve PTC Licenses City and Alcohol Approvals Ivatodu Citizenship PR Work Permit Udan Sri Lankan Dual Citizenship CPA Matum Anubavam Vaindhavargalin Survey KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
2: என்ன யோசினை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆட்ட அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music,
7: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப் எம் உடன். நேரம் இப்பொழுது 1:13. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் ஜோதி, நான் கரண்.
7: இனிய வணக்கம் கரண், சொல்லுங்கள், என்ன பாடல் வேண்டும்?
8: நான் கேட்கிறது ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். என்னுடைய தெரிஞ்சதுன்னு சொன்னா, இந்த சில இடங்கள்ல இப்ப இந்த வேலை இடங்கள்ல வந்து சிலர் வந்து மேலாளர் அந்த மாமையாளரோட மிக அன்பா இருப்பார். அவர்கள் வந்து சிலர் வந்து அந்த அவருடைய ஆடைகள் எல்லாருடைய விடயங்களை பற்றி நல்ல விடயமா சொல்லும்போது அவர்களுக்கு மிக விருப்பமாக இருக்கும். ஆனால் எல்லாரும் அப்படி அல்ல, நானும் அப்படி இல்லத்தான். நானும் எனக்கு வந்த அவர்களை பார்த்து நான் சிலங்களை ஒரு சாரையா போறோம் அப்புறம் இப்படி எல்லாம் நன்றாக அன்பா கதைக்கிறார்கள் சொல்லி, அதனால அந்த அவர்கள் அந்த வேலையில கூட நின்று நாளைக்கு வச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அப்படியான ஆக்களோட இப்படி பெங்கட மாதிரி ஆக்களோட வந்து கொஞ்சம் அவ்வளவுக்கு விருப்பம் இருக்காது. கண்டும் என்ன சும்மா ஒரு குட் மார்னிங் மட்டும் சொல்லி போட்டு போற வழியோ தங்களை பற்றி ஒன்றும் சொல்றையில கொள்றையிலேருந்து. அப்ப அந்த அதுகளும் சில ஒரு சூட்சமோடு சொல்லலாம். அந்த வேலையிடங்கள்ல வந்து நீங்கள் அப்படி அவரோட பழங்கி கொள்றது வந்து ஒரு நல்ல அன்பா பழங்குறத நல்ல விடயம் பண்ணி உறவிட உடனே. நன்றி,
7: மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். அதுக்காக போலி அவ்வளவு முடியாதே, உண்மையான அன்பா பழகினா தான் அது சிறப்பு. இப்பொழுது வருகின்றது பாடல் சில விளம்பரங்களை அடுத்து.
9: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழைக்கங்கள். தர்மா 647-713-6049.
10: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
11: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
12: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
11: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
13: Hi, this is Chitra Selvanathan. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
14: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
15: அதேந்தே எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா? நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
13: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249, 416-892-3249, குருநாதன் தேவராஜன்.

0: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சஹாஜா. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
2: அமைய கற்பிக்கப்படுகின்றன.
3: நேரம் இப்பொழுது 1:24 நிமிடம். அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் சோதியம்மா, நான் தியாகராஜா. நலமா இருக்கீங்களே?
3: நலமாக இருக்கின்றேன் தியாகராஜா. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
4: எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு இந்த பாடலை கேட்போம். அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை என்ற பாடல் சௌந்தரராஜனுடைய பாடல் உண்டு. இது உரிமை குரலா இல்ல உழைக்கும் குரலான்னு எனக்கு தெரியவில்லை. இரண்டில் ஒரு படமா இருக்கணும், படம் ஞாபகம் வரவில்லை. பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு மண்டிகளும் நாட்டுகளும் நன்றிகளம்மா. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
3: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
4: வணக்கம். வணக்கம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக. நிகழ்ச்சியோடு அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்
1: ஜோதி. வணக்கம், நான் சிவன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் சிவன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல மகிழ்ச்சியா இருக்கேன், நன்றி.
0: நல்லது. சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு இந்த படம் தெரியல, தஞ்சாவூர் கோபுரம் அழகு, திருச்செந்தூர் முருகன் அழகு, அப்படி ஒரு பாட்டு.
0: நிச்சயமாக அந்த பாடல் வரும் உங்களுக்காக. எஸ்பிபி அவர்களோடு சின்மை இணைந்து பாடி
1: இருக்கின்றார்.
0: கொண்டான் கொடுத்தான் திரைப்படத்தில் இருந்து வரப்போன்றது.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி.
0: சில விளம்பரங்களை அடுத்து கேட்போமா?
1: நன்றி,
0: மிக்க நன்றி.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
3: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் FM 101.3. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸில் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், 2 கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவீன் லாட்ஸ். விலைகள் 7,98,888 முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810 416-732-1810.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள். 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: நேரம் இப்பொழுது 1:37. தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
3: வணக்கம், நான் தேவன் கலைக்கின்ற அப்படியிருக்கிறீர்கள்.
2: நலமாக இருக்கிறேன் தேவன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமாகவே இருக்கின்றேன்.
2: சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: அது முதலில் நான் சொன்ன மாதிரி ஒரு பூஜாவது சொல்லேன் காதலி என்ற பாடல். அந்த அன்பு தான், அன்பு அதாவது முலாம்பெரும்.
2: உங்களுக்கு மனம் சந்திப்போம். வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற நேயர்களுக்கும் மிக்க நன்றி. 2:30 to 2:30 சொற்சிலம்பம் போட்டியிலே உங்களை சந்திக்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து 10:00 பாடல் ஒன்று நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் இப்பொழுது 1:45 தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் காந்தி.
1: இனிய வணக்கம் காந்தி. சொல்லுங்க என்ன பாடல்?
2: எனக்கு அந்த நிலவை மலரை படத்துல சொந்தங்களை வாழ்த்தி சிந்து பாடுவேன்.
1: கண்டிப்பா அந்த பாடலும் வரும். மிக்க நன்றி உங்களுக்கு.
2: நன்றி
1: நன்றி. வணக்கம். தொடர்ந்து அடுத்த நேரையும் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: இனிய வணக்கம் கலியுக வரதன். சொல்லுங்கள் என்ன பாடல்?
3: படம் சங்கமம். பாட்டு தன்னந்தனியாக நீ வந்த போது மற்ற வேண்டுகோள்.
1: ஆமாம்.
3: எங்கட படத்து படக்க பத்தி எங்கட ஊர்ல கஷ்டம் இருக்கிறேன், எந்தெந்த ஊர் முன்னோரே இருக்கிறேன் அப்படி அப்படி அந்த எங்கட நேயர்கள் கலைக்கிறது வந்து எங்கட தமிழ்நாட்டு பிரியோசனமா இருக்க மாட்டேங்கிறேன். இப்ப லண்டன் அமெரிக்கா அதோட பத்தி கலைச்சி எங்களுக்கு ஒரு பிரியோசனம் இல்லை தானே மோனே. எனக்கு இதான் விருப்பம். அதை வந்து எங்கட இனிமேல் இந்த லைனுக்கு பாராட்டம் படிச்சாங்க இலங்கையில படத்து கிழக்கு ஒவ்வொரு கிராமம் அதோட பத்தி கலைச்சா இன்னும் நல்லா இருக்க மாட்டேன்.
1: மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். சில விளம்பரங்களை அடுத்து இந்த பாடல்களை அடுத்து வரப்போகின்றோம்.
0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS Realty Team Professional Agents CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

0: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இடைந்த சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் கேட்டீர்கள். சில விளம்பரங்களை அடுத்து அடுத்த பாடலை எடுத்து வரப்போன்றோம். அந்த பாடலை தொடர்ந்து நீங்க அடுத்த நிகழ்ச்சிக்காக சொற்சிலம்பத்துக்காக இணைந்து கொள்ளலாம்.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656 905-949-5656 Can Smile Dental.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadei vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: நேரம் இப்பொழுது 2 மணி. இப்பொழுது முதல் 2:30 வரைக்கும் சொற்றிலம்பம் போட்டியோடு இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்தி விடுகின்றோம். 416-593-0055. இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 10:00 பாடல் ஒன்றுக்காக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்கள் மறுபடியும் இணைந்து கொண்டு பின்பு உங்களுக்கு எந்த பாடல்கள் 10 பாடல்களுக்குள்ளும் பிடித்திருக்கின்றன என்பதனை நீங்கள் தெரியப்படுத்தி வாக்களிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக அது அமைய இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் சொற்றிலம்பத்துக்காக இணைந்து கொள்ளலாம். நேர்களே, சில விளம்பரங்களை அடுத்து சந்திப்போம்.
6: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
9: எங்கும் CMR FM 101.3.
5: தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். முதலாவது நேயர் எங்களோடு, வணக்கம். வணக்கம்
10: ஜோதி. வணக்கம், நான் சிவன்.
5: இனிய வணக்கம் சிவன், உங்களை வரவேற்கின்றோம் நிகழ்ச்சிகளே. உங்களுக்கு கொடுக்கின்ற எழுத்து மானா, மா என்ற குரில்.
10: மதுரை.
5: ஆமாம். பொருள்
10: மண்வெட்டி.
5: படம் திரைப்படம்
10: மன்னன்.
5: பாடல்
10: மன்னவன் வந்தானடி.
5: ஆமாம். ஆண் பெயர்
10: மதன்.
5: பெண் பெயர்
10: மகேஷ்.
5: மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
10: நன்றி, நன்றி,
5: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம். இனிய வணக்கம் காந்தி, மிக்க நன்றி உங்க வருகைக்கும். உங்களுக்கு ஆனா என்ற எழுத்து தருகின்றோம். அ என்ற குறில்
10: அலிமச்சம்.
5: திரைப்படம்
10: திரைப்படம் வந்து அன்னூர் ஆலயம்.
5: திரைப்பட பாடல்
10: அன்னக்கிளி.
5: பாடல் சொல்லுங்கள் மறுபடியும். காந்தி,
10: நான் இருக்கிற வந்து அன்னையர் ஆலயம்.
5: ஆமாம்.
10: பாடல்
5: ஆண் பெயர்
10: வந்து அன்பழகன்.
5: ஆமாம். பெண் பெயர்
10: அன்பழகி.
5: மிக்க நன்றி காந்தி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
11: வணக்கம், நான் சுந்தரி வைக்கிறேன்.
5: இனிய வணக்கம் சுந்தரி, உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். எப்படி இருக்கிறீங்கள்? நலமாக இருக்கின்றேன், நன்றி. உங்களுக்கு நான் கொடுக்கின்ற எழுத்து வானா. வ என்ற குறில்
11: பௌனியா.
5: பொருள்
11: பொருள் வந்து வடி. மற்றது படம் வந்து வண்ணத்தமிழ் பாட்டு.
5: ஆமாம் ஆமாம். பாடல்
11: பாட்டு வந்து வானாவில
5: என்ன பாடல்?
11: வானாவில வசந்த மாலை.
5: ஆண்
11: பெயர் வந்து வரதான், பெண் பெயர் வந்து வரதா.
5: மிக்க நன்றி சுந்தரி. உங்களுக்கு
11: நன்றி. வணக்கம்.
5: அடுத்த நேர் எங்களோட வணக்கம்.
9: வணக்கம் சோதியம்மனா. தியாராஜா.
5: இனிய வணக்கம் தியாராஜா. உங்களுக்கு நாங்க கொடுக்க போன்ற எழுத்து மூனா.
9: முல்லைத்தீவு.
5: ஆமாம். பொருள்
9: முட்டை.
5: திரைப்படம்
9: படம் வந்து முத்து.
5: திரைப்பட பாடல்
9: பாடல் வந்து முல்லை மலர் மேலே மைக்க மண்டும் போலே அங்கால முத்துராமன் முத்தம்மா.
5: மிக்க நன்றி உங்களுக்கு.
9: நன்றி
5: வணக்கம். 2:30 வரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பிக்கலாம்.
12: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
13: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
12: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
14: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
15: ஆலோசனைகளும் இலவசம்.
14: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761-4665-4661.
5: நேர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியோடு. அடுத்து யார் என்று கேட்கலாம். வணக்கம். நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லது. நம்ம வருகைக்கு நன்றி. உங்களுக்கு கொடுக்கின்ற எழுத்து பாவண்ணா. பா
16: பாவண்ணா.
5: ஆமாம்.
16: பாலத்தீவு. இடம்
5: பொருள்
16: பொருள் பாலைப்பழம்.
5: திரைப்படம்
16: திரைப்படம் பாலவினை சோலை.
5: பாடல்
16: பாடல் பார்த்து பார்த்து நின்றதில்லை பார்வை இழந்தேன் பாடும் விழி கேட்டது நல்ல பாட்டு.
5: ஆண்டையர்
16: பாலையா நடிகர் பாலையர் பானுமதி. படம் பார்த்தால் பசி தீருமா?
5: மிக்க நன்றி உங்களுக்கு.
16: சந்திப்போம்.
5: வணக்கம். சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு மிக்க நன்றி.

0: நேரம் இப்பொழுது 2:13 நிமிடம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
1: வணக்கம் ஜெயனா, மதன் கிடைக்கின்றேன் உங்களுக்கு இனிய திங்கள் காலை வணக்கங்கள்.
0: இனிய வணக்கம், இனிய வணக்கம் மதன். உங்களை வரவேற்று கொண்டு உங்களுக்கு கொடுக்கின்ற எழுத்து தூணா, து என்ற குரில்.
1: தூணா, துண்ணாலை. பொருள் தூணாவில துரும்புன்னு சொல்லுவேன், இல்லாட்டி தும்பு, தும்பு, தும்பு.
0: சரி, அடுத்த திரைப்படம் சொல்லுங்கள்.
1: திரைப்படம் தூணாவில தூங்காதே தம்பி தூங்காதே, பாடல் துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனி, அந்த பாடல்.
0: ஆண்
1: பெயர் தூணாவில துஷ்யந்தன்.
0: பெண் பெயர்
1: துஷ்யந்தி தேவி.
0: மிக்க நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
2: வணக்கம் சுதன்.
0: இனிய வணக்கம் சுதன். உங்களுக்கு வரவேற்கின்றோம். உங்களுக்கு கொடுக்கின்ற எழுத்து ஆவண்ணா.
2: கடினமான எழுத்தா தாங்க, வேலைக்கு வேலை முடிஞ்சது, அடுத்த நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்றல, அது கொஞ்சம் கடினமா போவோம் யோசிக்கிறேன்.
0: அப்படியோ, கடினம். அவண்ணா குடுக்கட்டுமா?
2: ஐயண்ணா குடுக்கறேன்.
0: நாங்க எப்படி பாவண்ணா என்று எழுத்து கொடுக்கின்றோம்.
2: வாழைப்பழம்.
0: திரைப்படம்.
2: திரைப்படம் வாராயன் தோழி வாராயோன்ற ஒரு படம் வந்தது, இல்ல அது பாட்டுக்கு தான் பெறும் என்ன, வாராயன் தோழி வாராயோ.
0: சந்திப்போம், வணக்கம். இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நீங்க 2:30 வரைக்கும்.

0: தொடர்ந்து அடுத்த நேரே நாங்க சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: ஜோதி நான் பத்துக்கு அந்த பாட்டுக்குள்ளே
0: பாடல். சரி சரி, மிக்க நன்றி. இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்ந்து 2:30 நீங்க 10:00 பாடல் ஒன்றுக்காக இணைந்து கொள்ளலாம், உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: நேரம் இப்பொழுது 2:26. சொற்சிலம்பம் போட்டியிலே இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்ந்து 10 குள்ளே பாடல் ஒன்றுக்காக இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்ற நேயர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். பாடல் ஒன்றை தொடர்ந்து பேசலாம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
2: நேரம் இப்பொழுது 2:32. தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு இணைந்து சிறப்பிக்கலாம். இது 10 உள்ளே பாடல் 1 to 10 வரையான இலக்கங்கள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்து கொண்டு அதற்கு ஒரு பாடலை வழங்க போகின்றீர்கள். 10 பாடல்களுக்குள்ளும் எந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கின்றன என்பதனை நீங்கள் கூறப்போகின்றீங்க. நீங்கள் குறிப்பிட்ட பாடலை தவிர்த்து கொண்டு என்னைய பாடல்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற 1வது நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி, நான் சிவன்.
2: இனிய வணக்கம் சிவன். பொறுமையா எல்லாரும் காத்திருக்கிறதுக்கு மிக்க நன்றி.
3: நான் வந்து உங்களை தூங்க விட கூட ஆண்ட
2: தெரியுது. மிக்க மிக்க நன்றி ஜோதி. தூங்கினாலும் வந்துட்டு எனக்கு பாதுகாப்பா எல்லாரும் இருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி. சொல்லுங்க, எல்லாருடைய அன்புக்குமே இந்த நன்றி. எனக்கு தெரியும் இந்த நேரம் எல்லாருக்குமே கடினம்.
3: எனக்கு இன்றைக்கு வந்து இது கிடைச்சதுக்கு நன்றி சொல்லணும். ஏனண்டா ஒரு
2: எனக்கு
3: வந்து பாட்டு படம் தெரியல. எனக்கு நான் மலரோடு ஏசங்கட்ட படம் இது. நான் மலரோடு தனியாக ஏனின்ற
2: இலக்கம் சொல்லுங்களேன். இந்த இலக்கம்
3: 2nd நம்பர்.
2: நான் மலரோடு தனியாக. மிக்க நன்றி உங்களுக்கு சிவன்.
3: நன்றி.
2: கண்டிப்பா. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
4: வணக்கம், நான் சுந்தரி அழைக்கிறேன்.
2: இனிய வணக்கம் சுந்தரி. எந்த இலக்கம்?
4: 5வது நம்பர்.
2: என்ன பாடல்?
4: இன்னிசை வாடி வேறு காற்றுக்கருவம் இல்லை. பாட்டு.
2: ஆமா, மிக்க நன்றி சுந்தரி உங்களுக்கு.
4: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம். தொடர்ந்து நேர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
5: வணக்கம் ஜோதி, நான் கண்ணன்.
2: இனிய வணக்கம் கண்ணன். சொல்லுங்கள், எந்த இலக்கம்?
5: 3வது நம்பர். பாட்டு கௌரவம் படத்துல இருந்து கண்ணா நீயும் நானும் மகன். பாட்டு
2: இது பாலூட்டி வளர்த்துகளே பழம். ஆமா, கிளிக்கு ரெக்க முளைச்சிட்டா போயிடும். எல்லாரும் வந்திருக்கீங்க நாட்டை விட்டுட்டு, என்ன சிரிக்கிறீங்க? உண்மையை தானே சொன்னேன்
5: நான். நான் நிறைய பங்கு கொண்டு நான் என்ன 20 வருஷம் என்னுடைய இதை கொடுத்துதான் வந்திருக்கிறேன்.
2: வந்திருக்கீங்க தானே அங்க திரும்பி என்ன பொருளாதார? மிக்க நன்றி கண்ணன், மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி,
2: வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
6: வணக்கம் சோதியம்மா, தியாகராஜா.
2: இனிய வணக்கம் தியாகராஜா, சொல்லுங்க இந்த இலக்கம்.
6: நான் 6வது இலக்கம். நான் மலரோடு தனியாக நின்றேன். இரு வல்லவர்கள் படம். குங்குமம் இருக்கணும். உங்களுக்காக அந்த தூங்காத கண்ணொன்று ஒன்று துடிக்கின்ற மனம் ஒன்று ஒன்று என்று உங்களுக்காக அந்த பாடல்.
2: அது எப்படி மனம் துடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்?
6: எல்லா மனத்தை நீங்கள் தான் அறிஞ்சு கொள்றீர்கள், அவ்வளவு பேத்த மனத்தை நீங்கள் தனியாக அறிகிறீர்கள். என்ன முதல் ரொம்ப நேருக்கும் அதைத்தான் சொன்னீர்கள், ஊரை திரும்பி பார்க்கிறீர்கள்னு
2: சொன்னீங்களா?
6: அப்ப அதே மாதிரி அந்த குங்குமம் தான் இருக்கணும். சௌந்தரராஜனும்
2: எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வோம் தியாகராஜா அவர்களே.
6: நன்றி,
2: உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
7: வணக்கம் ஜெய ஜெயனம் பூவி.
2: இனிய வணக்கம் பூவி, சொல்லுங்கள் என்ன இலக்கம்?
7: இலக்கம் 3. காலையில் தினமும் கண் விழித்தால் கைதோளும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா உன் தாய் போலாகிடுமா. அந்த பாடல்.
2: மிக்க நன்றி புவி, மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி
2: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
8: வணக்கம்.
2: இனிய வணக்கம். இதேன் சொல்லுங்க, என்ன இலக்கம்?
8: நான் தேனிலவ படத்தில் இருந்து
2: இலக்கம் சொல்லிட்டு
8: சொன்னீங்க.
2: 5 சென்று விட்டது. இருக்கின்ற இலக்கங்கள்
8: 4 தாங்க. அப்ப 4 போகுது இன்னைக்கு.
2: 4, 7, 8, 9, 10.
8: 4 தாங்க. ஓ, நாம் பாட்டு பாடவா, பாடம் சொல்லவா, பறந்து சொல்லவா? அந்த பாடம் தென்னிலவில் இருந்து
2: பாட்டு பாடவா?
8: ஓ, பாடம் சொல்லவா, பாடம் சொல்லவா, பறந்து சொல்லவா? அந்த பாடல் தென்னிலவு பாடம். நன்றியா,
2: மிக்க நன்றி உங்களுக்கு. இதன்
8: நன்றி, வணக்கம்.
2: சந்திப்போம், தொடர்ந்து நாங்கள் நேர்களை சந்திக்க போகின்றோம் அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
9: வணக்கம் ஜோதி, இது எழில்வேந்தன். நலமா இருக்கின்றீங்களா?
2: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எழில்வேந்தன்?
9: நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
2: ஆஹா, நல்லது. எதுவும் பயனுள்ள வகையில இருக்குதா?
9: நிச்சயம் நிச்சயம், நல்ல ஒரு
2: திருவள்ளுவத்தோடு இணைத்துக் கொள்வோம் என்று யோசித்தேன். அதுவும் பயனுள்ள வகையில் இருந்து இருக்கோம். இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார் என்பதை அறிந்ததுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அறியறதுக்கு.
9: சொல்லுங்கள்.
2: அழகான ஒரு பாடல். மிக்க நன்றி எழில்வேந்தன்.
9: நன்றி,
2: வணக்கம். இப்பொழுது அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
10: வணக்கம் காந்தி.
2: இனிய வணக்கம் காந்தி, சொல்லுங்கள்.
10: எனக்கு அந்த ஒருதலை ராகம்
2: பார்த்தது
10: வாசம் இல்லாம அலருது வசந்தத்தை தேடுது.
2: எங்க நின்று தேடுது?
10: நெத்திலே தேடுது.
2: ஓ, நெட்ல தேடுதா?
10: நெத்திலையில தேடுது வந்து.
2: சரி சரி, வாசம் இல்லாமல் அறியுது
10: உங்களுக்கு
2: பிடித்திருக்கு. சந்திப்போம் அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
11: வணக்கம், நான் கலியவர்தன் கேட்கிறேன். தங்காஜி, நான் கேட்கும் பாடல் படம் அடிமைப்பெண். பாலசுப்ரமணியம் முதல் முதல் பாடின பாட்டு 1000 நிலவே வா.
2: ஆமாம், இந்த இலக்கம் 7, 8. எது?
11: 7.
2: 1000 நிலவே வா. மிக்க நன்றி உங்களுக்கு.
11: பாட்டுக்கு நன்றி தங்காஜி, நான் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கேன். மட்டும்
2: ஆமாம் ஆமாம், 1000 நிலவேவா என்ற அழகான பாடல். அடுத்து யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
12: வணக்கம், நான் தீபன்.
2: இனிய வணக்கம் தீபன், உங்களுக்கு 8வது இலக்கம் இருக்கின்றது.
12: என்ன
2: பாடல்? இப்பொழுது என்ன பாடல் சொல்ல போறீங்க 8வது இலக்கத்திலே?
13: 3-7.
2: மன்னிக்க வேண்டும் தீபன், இது வந்து இப்பொழுது உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கூற வேண்டும். முதல்ல எட்டாவது இலக்கம் இருக்கின்றது, சொல்லுங்க என்ன பாடல்.
14: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
15: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
14: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
15: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
14: சுகந்தன், 416-540-6269.
15: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
16: வணக்கம்,
2: இனிய வணக்கம் சிவா, சொல்லுங்க எட்டாவது இலக்கத்தில் என்ன பாடல்.
16: எனக்கு திடீரென தோன்றிய பாடல், செவ்வந்தி பூ எடுத்தேன் அதில் உண்முகம் பார்த்திருந்தேன்.
2: கோகுலம் திரைப்பட பாடல்.
16: ஓ, அந்த பாட்டு பாட்டு நச்சிருந்தேன், அது மறந்துட்டேன் இந்த பாட்டு.
2: மிக்க நன்றி உங்களுக்கு.
16: ஓகே, நன்றி ஜோதி, நன்றி,
2: வணக்கம். அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறீங்க. இப்பொழுது வாக்களிக்கின்ற நேரம். இந்த பாடல்களை நான் உங்களுக்காக தரப்போன்றேன். இணைந்து கொண்டு நீங்க வாக்களித்து சிறப்பிக்கலாம். இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு அற்புதமான பாடல்களை வழங்கிய உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. முதலாவது பாடல், பாலூட்டி வளர்த்தகளே பழம் கொடுத்து பார்த்தகளே என்று வரக்கூடிய பாடல், கௌரவம் திரைப்பட பாடல். இரண்டாவது, நான் மலரோடு தனியாக இங்கு வந்தேன் என்ற பாடல். அடுத்து மூன்றாவது, காலையில் தினமும் கை தொழும் தேவதே என் அம்மா என்ற பாடல். அடுத்து நான்காவது, பாட்டு பாடவா பாடம் சொல்லவா என்ற பாடல். ஐந்தாவது, இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை. ஆறாவது, தூங்காத கண்ணன்று ஒன்று என்று ஆரம்பிக்கின்ற பாடல். ஏழாவது பாடல், 1000 நிலவேவா. எட்டாவது பாடல், செவ்வந்தி பூ எடுத்தேன். ஒன்பதாவது பாடல், ஒரு வாசம் இல்லாமலருது வசந்தத்தை தேடுது என்ற பாடல். அடுத்து பத்தாவது, அன்பு எனும் தேன் கலந்து என்ற பாடல். பார்க்கலாம் யாருக்கு இந்த பாடல்கள் பிடித்திருக்கின்றன. சில விளம்பரங்களை அடுத்து சந்திப்போம்.
15: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
2: தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். முதலாவது நேயர்களோடு வணக்கம்.
17: வணக்கம் சோதி, நான் தியாகராஜன் மீண்டும்.
2: இனிய வணக்கம், இனிய வணக்கம் சொல்லுங்கள் தியாகராஜன்.
17: எனது 6வது பாடல், தூங்காத கண்ணொன்று ஒன்று துடிக்கின்ற மனம் ஒன்று ஒன்று என்ற அந்த பாடலை தவித்துக் கொண்டு அனைத்து பாட்டுக்கும் வாக்களிக்கிறேன் அம்மா. உங்களோட நிகழ்ச்சிகளுக்கும் உங்களோடு இருந்து நாங்கள் மணி நேரம் கலந்துரையாடிய எங்களுக்கும் எல்லாம் அல்ல இறைவன் உங்களோடு துணையாக இருந்த தாண்டி உங்களுக்கு நல்ல
2: மிக்க நன்றி, மிக்க நன்றி. நான் தான் சொல்லணும்,
17: எல்லாருக்கும் இல்லை, நாங்கள் தான் சொல்லுவோம். என்ன சொன்னால் நீங்கள் தனியே இருந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கின்றீர்கள். நாங்கள் எல்லோருக்கும் எங்களை மகிழ்ந்து கொண்டு இருக்கும் சோதியம்மாவுக்கு எங்கள் வாழ்த்துக்கள், நன்றிகள். நாங்கள் தான் சொல்லுவோம், நன்றிகள், வாழ்த்துக்கள். மீண்டும் மணி சந்திப்போம் அடுத்த வாரம்.
2: மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்,
17: சந்திப்போம் அம்மா.
2: நன்றி, வணக்கம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
18: வணக்கம் ஜெய ஜெயனா, புவி.
2: இன்னிய வணக்கம் புவி, சொல்லுங்கள்.
18: இலக்கம்
2: 2-6.
18: ஆமாம், 8-9-10.
2: 8-9-10. மிக்க நன்றி புவி உங்களுக்கு,
18: நன்றி. மீண்டும் சந்திப்போம்,
2: மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
19: ஜோதி வணக்கம், நான் சிவன்.
2: இனிய வணக்கம் சிவன், சொல்லுங்கள்.
19: எனக்கு வந்து நான் எழில்வேந்தனுக்கு போன வந்திருந்தேன் கண்ணார் குரல் கிட்ட. எனக்கு 10வது, 9, 8, 6, 7, 1, 3, 5, 4, ஆமா நாலு தான் டெண்டாவது இந்த பாட்டு.
2: மிக நன்றி உங்களுக்கு.
19: நன்றி நன்றி ஜோதி.
2: நன்றி வணக்கம். மறுபடியும் அந்த பாடல்களை தந்து கொண்டு நேர்களை சந்திப்போம். முதலாவது பாடல் பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி. அடுத்தது நான் மலரோடு தனியாக. அடுத்து காலையில் தினமும். நான்காவது பாட்டு பாடுபா பாடம் சொல்லவா. ஐந்தாவது இன்னிசை பாடி வரும். ஆறாவது தூங்காத கண்கள் என்று ஒன்று. ஏழாவது ஆயிரம் நிலவேவா. எட்டாவது செவ்வந்தி பூ எடுத்தேன். ஒன்பதாவது வாசமில்லா மலரிது. பத்தாவது பாடல் அன்பு எனும் தேன் கலந்து. அடுத்த நேரில் நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
13: வணக்கம்.
2: இனிய வணக்கம் கண்ணன் சொல்லுங்க. மன்னிக்க வேண்டும் கண்ணன், மறுபடியும் சொல்லுவீங்களா? உங்களுடைய பாடல் சொல்ல முடியாது.
13: ஒன்பது.
2: ஆமாம்.
13: பத்து.
2: ஆமாம்.
13: ஏழு. ஆறு.
2: ஆமாம்.
13: அஞ்சு. நாலு. மூன்று. ரெண்டு.
2: மீண்டும் சந்திப்போம்.
13: நன்றி வணக்கம்.
2: அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
20: வணக்கம் சுந்தரி.
2: இனிய வணக்கம் சுந்தரி, சொல்லுங்கள்.
20: இந்த அஞ்சு நம்பரை தடுத்து மத்தெல்லா பாட்டுக்கும்.
2: மிக்க நன்றி சுந்தரி உங்களுடைய வருகைக்கு.
20: நன்றி வணக்கம்.
2: மீண்டும் சந்திப்போம்.
20: நன்றி வணக்கம்.
2: நன்றி. அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
21: வணக்கம். எழில்வேந்தன்.
2: எழில்வேந்தன் சொல்லுங்கள்.
21: என்ன விசாரித்த சிவனுக்கு நன்றி.
2: ஆமாம்.
21: மற்றவர்களுக்கும் இடம் கொடுப்பதால் அடிக்கடி வருவதில்லை. என்னுடைய பாடல் பத்தாவது தவிர்த்து எல்லாவற்றுக்கும் பார்த்து கொடுப்போம்.
2: மிக்க நன்றி எழில்வேந்தன். உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
21: சந்திப்போம் அடுத்த வாரம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க நன்றி. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
22: வணக்கம் ஜோதி அவர்களே. ராஜன் கழிக்கின்றேன்.
2: இனிய வணக்கம் ராஜன், எப்படி இருக்கிறீர்கள்?
22: நல்லா இருக்கிறேன். நீங்கள்?
2: நலமாக இருக்கின்றேன். அவர்களை நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறது இல்லை.
22: நிகழ்ச்சிகள் கேட்பதுண்டு.
2: ஆமாம் ஆமாம்.
22: நேரங்கள்
2: மிக்க நன்றி உங்களுக்கு வந்தது. சொல்லுங்கள்.
22: ஆறு.
2: ஆமாம்.
22: நான்கு. எட்டு.
2: ஆமாம்.
22: ஒன்பது. பத்து.
2: மீண்டும் சந்திக்கலாம்.
22: நன்றி நன்றி.
2: வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
23: வணக்கம். நான் கலியுகவரதன்.
2: இனிய வணக்கம் சொல்லுங்கள் கலியுகவரதன்.
23: பத்து. எட்டு. ஒன்பது. ஆறு. அஞ்சு. நாலு. என்ன பாட்டு? நல்ல பாட்டு. என்ன பாட்டு? நம்ம
2: மீண்டும் சந்திக்கலாம். நன்றி உங்களுக்கு. அடுத்த நேரங்களோடு வணக்கம். அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
24: வணக்கம். நான் புறம் செல்லந்தி சிவா கேட்கிறேன்.
2: இனிய வணக்கம் சிவா சொல்லுங்கள்.
24: இரண்டு. ஒன்று. மூன்று.
2: ஆமாம்.
24: பத்து. ஐந்து.
2: பத்து. ஐந்து. மிக்க நன்றி சிவா உங்களுக்கும்.
24: நன்றி
2: வணக்கம். அந்த நேரோடு நாங்கள் வாக்களிக்கின்ற பகுதியையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அழகான பாடல்கள் நிஜமாகவே எல்லாமே ஒரு வகையில் அழகு தான். பார்ப்போம், எல்லோரும் சேர்ந்து கேட்டு மகளெல்லாம். மிக்க நன்றி எல்லா நேயர்களுக்கும்.
25: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
26: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
27: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
28: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
29: இல்ல.
0: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: Markham & Steel Sill, Castle Rock Developments பெருமையுடன் வழங்கும் Fair Tree on the Forest, two-story townhomes, இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ராவின் லாட்ஸ், விலைகள் $798,888 முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810, 416-732-1810.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
5: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக், 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
7: என் மாநில சுமதியின் வெட்டிங் வருகிறதில்லே.
8: ஓமன்

0: வாழ்க்கையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: நேரம் இப்பொழுது 2:54. மீண்டும் அனைவருக்கும் நன்றி. உங்கள் வாக்குகளின் அடிப்படையிலே பாடல்களை நாங்கள் வரிசைப்படுத்த போன்றோம். அதற்கு முன்னதாக மற்றொரு பாடல் உங்களுக்காக.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

இணைந்திருப்பது பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியோடு டி எம் சவுந்தரராஜனோடு பேசுசில் அவர்கள் பாடிய பாடல். அந்த பாடலை தொடர்ந்து இப்பொழுது உங்களுடைய வாக்குகளின் அடிப்படையிலே நாங்கள் பாடல்களை வரிசைப்படுத்த போகின்றோம். தொடர்ந்து முதலாவது இடத்தை இரண்டு பாடல்கள் சமாளவான வாக்குகளோடு இரண்டு பாடல்கள் பிடித்திருக்கின்றன. முதலாவது இடத்தை அந்த பாடல்களை முதலிலே தருகின்றோம்.

சுசிலா அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கின்றார். அழகான ஒரு பாடல், அன்பு எனும் நல்ல தேன் கலந்து. அருமை அருமை, அன்பை பற்றி பேசிட்டோம். அன்பு என்பது ஒரு தேனு கூப்பிட்டு பார்த்திருக்கின்றார் பாடலாசிரியர். கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள் இவை. மாடி வீட்டு இழை, பலர் மாடி வீட்டு இழையா இருக்கிறோம் இல்லையா? மாடி வீட்டில் இருந்தாலும் இழையா இருக்கிறோம். சரி, பார்க்கலாம் இப்பொழுது அந்த பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்வோம்.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.

0: நேரம் இப்பொழுது 3:10 இணைந்த சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே மீண்டும் நன்றி. அழகான பாடல்கள் டி எம் சவுந்தரராஜனோடு பி சுசிலா அவர்கள் கவியரசர் கண்ணாசனின் வரிகளுக்கு கண்ணாசன் அவர்களுடைய வரிகளுக்கு பாடியிருக்கின்றார்கள். குங்குமம் திரைப்படத்திலிருந்து எந்த பாடல் ஒலித்தது? தொடர்ந்து உங்களுக்காக உங்களுடைய பாடல்களை நாங்கள் வரிசைப்படுத்தி இருக்கின்றோம். சில விளம்பரங்களை அடுத்து அடுத்த பாடலுக்குள்ளே செல்லலாம்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600 416-759-2600
1: நேரம் இப்பொழுது 3:21 தொடர்ந்து வருகின்றது. தேன் நிலவு திரைப்பட பாடல், எம் ராஜா பாடிய பாடல். இந்த பாடல்
2: பாட்டு பாடவா பாட்டு பேசவா

பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 3:25. துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்பட பாடல்

0: வருமானம் கிடைக்கிறதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்கிறதுல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிசி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் com.
4: நேர்களுக்கு என்று கொண்டிருப்பது பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை. டி எம் சவுந்தரராஜனோடு பேசும் சில அவர்கள் பாடிய பாடல் தொடர்ந்து வருகின்றது. இருவல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து

0: நேரம் இப்பொழுது 3:45 எஸ்பிபி அவர்களோடு பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல். அந்த பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். ஏன்னா ஒரே ஒரு பாடல் எஞ்சி இருக்கின்றது. அந்த பாடலோடு அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் செல்லலாம். தொடர்ந்து 4:00 to 5:00 வரை உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் விரும்பி கேட்கலாம். தொடர்ந்து வருகின்ற பாடல் டி எம் சவுந்தரராஜனின் குரலிலே, அது கௌரவம் திரைப்பட பாடல்.
1: நீ எங்கடா போவே?
2: நான் எங்க போவே தெரியுமா? எனக்கு யார தெரியும், போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோன்றியே
1: கண்ணா.
3: செல்மா, எங்கடி இருந்து பாய?
1: போயிட்டான்.
3: அதை விட்ட போயிட்டான. அவளுக்கு பெரிய முச்சன் ஆயிட்டான். அவன் என்ன கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கப்படாதா? அது வேற ஒண்ணும் இல்லடே, கிழிக்கு ரக்க முளைச்செடுத்து அத்தவுக்கு பறந்து போயிடுத்து.
4: பாலூட்டி வளர்த்த கிளி பழம்

0: AM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: என்ன யோசினே?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: Everything okay, no problem and it's nam
7: bar kalam closing da tadikira nadik.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
10: பத்து பாடல்களையும் கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து உங்களுக்காக மற்றும் ஒரு பாடலை வழங்கிக் கொண்டு நாங்க அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்து சிறப்பிக்க முடியும்.

0: இப்பொழுது 4 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதை ஆட்சியாளர்கள் தமது மனதில் பதிந்து கொண்டு செயற்பட வேண்டும் எனவும், இந்த பௌத்த நாட்டுக்கு எதிராக செயற்படும் அரசாங்கத்திற்கு எதிர்காலத்தில் அதன் விளைவுகள் நிச்சயம் கிடைக்கும் எனவும் சர்வஜன அதிகாரம் கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 2022 மே 9 காலைமுகத்திடலில் போராட்ட களத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசவந்து தென்னக்கோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 31 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்ட அதிபர் தீர்மானித்துள்ளார். வாரத்தில் 5 மட்டுமே வேலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் அறிவிக்கப்பட்டிருந்த 3 வங்கிகள் போராட்டத்தை இந்திய வங்கிகள் சங்கமுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளது. டீசல் மீதான வரி குறைப்பு, தொழில்துறை கார்பன் வரி, தூய்மையான எரிபொருள் தரநிலையை நீக்குதல், உள்நாட்டு எரிபொருள் உட்கட்டமைப்பு மற்றும் இருப்புகளை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பாயிலியர் முன்மொழிந்துள்ளார். அமெரிக்க ஊழியர்களை பணி நீக்கம் செய்த பிறகு H-1B விசா மூலம் பணியாளர்களை அமர்த்த முற்படும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3.

0: நேயர்களை இப்பொழுது முதல் தொடர்ந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்தி விடுகின்றோம், 416-593-0055. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 16 பாகையாக இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 21 பாகை வரை உயர்ச்சி அடையும். அதே நேரம் பகல் பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. முதலாவது நேரை நாங்கள் இப்பொழுது சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, நான் கண்ணன் பேசுறேன்.
0: இனிய வணக்கம் கண்ணன், சொல்லுங்கள் என்ன பாடல்?
1: அவை சண்முகில இருந்து வேலை வேலை அந்த பாட்டை கேட்போம்.
0: அதுதான் எல்லாருக்கும் வேலைன்னு செய்யறது கண்ணன். மகிழ்ச்சியா இருங்க, சந்திப்போம் மீண்டும்.
1: நன்றி, நன்றி,
0: வணக்கம். வணக்கம். எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் இந்த பாடல்.
2: சண்முகே

0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்கார்ப்ரோ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002, மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
1: The Brick Outlet Vangam Tent Sale in Niraivu Malivu Vitpanai VIP Weekend Salagigal Moolam 60 Maadangal Thavanai Kodpanavil Thalapadangal Mattressgalai Kolvanavu Seyyalam Thalapada Kolvanavukku Meladhigamaga 5 Vidha Kalvi Petrukolalam Ondrukku Merpatta Appliancesgalai Kolvanavu Seidhu $1,200 Varai Seemiyungal Meladhiga Kaiyirppu Mattum Clearance Porutkalukku 70 Vidham Varalana Kalivu Canadian Lawrence Sandippil Ilakkam 1165 Kennedy Roadil The Brick Outlet 416-751-2150
2: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
3: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
4: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249, 416-892-3249, குருநாதன் தேவராஜன்.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444, 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
7: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
2: நேரம் இப்பொழுது 4:12 நிமிடம். அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் சசி, எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கின்றேன் சசி, நீங்கள் நலமா?
8: நன்றி,
2: வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸில் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ் இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ் அழகான ரேவின் லாட்ஸ் விலைகள் $798,888 முதல் ஃபைனல் ஃபேஸ் ஃபிளெக்சிபிள் டிபாசிட் அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810 416-732-1810.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மார்க்கெட் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மார்க்கெட் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மார்க்கெட் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மார்க்கெட்ஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
2: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்திற்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன.
4: 3964-416-3364-talentaacademy.ca. நேரம் இப்பொழுது 4:19 தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். நான் பாபி கதக்கரன். எப்படி இருக்கிறீங்க?
4: நலமாக இருக்கின்றேன் பாபி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நானும் நலமாக இருப்பேன், வேலைக்கு போய் கொண்டிருப்பேன்.
4: சிறப்பு. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
5: எனக்கு சீரம் படத்துல இருந்து வண்ணம் கொண்ட வண்ணிலவியின் பாலசுப்ரமணியம் பண்ண வாட்டு.
4: ஆமா ஆமா, பாடல் வரப்போன்றது. மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி நன்றி
4: நன்றி நன்றி. வணக்கம்.

0: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒருமுறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 6476244165.
2: நேரம் இப்பொழுது 4:26. தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
3: நான் ஜெய் பேசுறேன்.
2: இனிய வணக்கம் ஜெய். சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கீங்க?
3: இனிய வணக்கம். எனக்கு இன்னைக்கு பொன்னுமணி படத்துல இருந்து நெஞ்சுக்குள்ளே இன்னாரு.
2: அந்த பாடல் உங்களுக்காக வரப்போன்றது. மிக்க நன்றி.
3: நன்றி.
2: வணக்கம். எஸ்பிபி அவர்களோட ஜானகி அம்மா இணைந்து பாடிய பாடல் இந்த பாடல்.

0: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான சிறப்பு டியூட்டரிங் சென்டர். Grade 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு Math, Math and Science. Grade 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு Biology, Chemistry, Physics, Functions, Advanced Functions மற்றும் Calculus. அனைத்து பாடங்களையும் University of Toronto-வின் PhD கேண்டிடேட் கற்பிக்கின்றார். Legacy Learning Hub, Markham & Finch, 2225 Markham Road, Unit 205, 647-532-2564. 647-532-2564.
1: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நேரம் இவ்வளவு 4:33. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ஜோதி.
2: இனிய வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
3: நான் வித்தியாக வைக்கிறேன்.
2: இனிய வணக்கம் வித்யா. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
3: இன்றைக்கு நான் முருங்கக்காய் சிப்ஸ்ல இருந்து நெருஞ்சியே
2: முருங்கக்காய் சாப்பிட்டீங்களா?
3: முருங்கக்காய் சாப்பிட்டுருக்கேன், முருங்கக்காய் சிப்ஸ் சாப்பிட்டதில்லை.
2: இன்னும்
3: ஒன்று, இன்றைக்கு வந்த அத்தனை நேயர்களும் நல்ல பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டுகள் தான் கேட்டீங்கன்னா நன்றி, எல்லாருக்கும்
2: நன்றி. உங்களுக்கு அப்ப எல்லா பாடல்களும் பிடித்திருக்கு?
3: அவ்வளவு பாட்டும் பிடிச்சிருக்கு.
2: அப்படியா, சிறப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம் ஜோதி.
2: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
5: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
7: வணக்கம் புவி.
6: இன்னும் வணக்கம் புவி, சொல்லுங்கள் என்ன பாடல்?
7: உதயா படத்தில் இருந்து உதயா உதயா உளறுகிறேன்.
6: மிக்க நன்றி, உங்களுக்காக அந்த பாடல் வரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அடுத்த நேர் எங்களோடு. வணக்கம்.
8: வணக்கம், நான் ராம் கதைக்கிறேன்.
6: இனியும் வணக்கம் ராம், சொல்லுங்கள்.
8: எனக்கு வண்டி தொழிற்சின படத்துல இருந்து சுகம் சுகமாக பாடு.
6: அந்த பாடலையும் எடுத்து வருவோம். மிக்க நன்றி ராம் உங்களுக்கு.
8: நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம். அடுத்த நேர் நம்மோடு. வணக்கம்.
9: அதிகாலை வணக்கம். நான் சுதா, எப்படி
6: நலமாக இருக்கிறேன். சுதா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நாங்க நலமாக இருக்கிறோம். எனக்கு வந்து வெளிச்சம் படத்துல இருந்து துள்ளி துள்ளி போகும் பொண்ணே அந்த பாட்டு.
6: அந்த பாடலையும் எடுத்து வருவேன். மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம் சுதா.
9: நன்றி,
6: வணக்கம்.

நேயர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு. நேரம் இப்பொழுது 4:50. எஸ்பிபி அவர்களோடு வாணிஜெயராம் இணைந்து பாடிய பாடல் இந்த பாடல்.

நேரம் இப்பொழுது 4:54 நல்லது நேர்களை ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலோடு நானும் விடைபெறும் நேரம். நிகழ்ச்சிகளிலே இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். உங்களோடு தொடர்ந்து ராமரசன் இணைந்து சிறப்பிப்பார்.

0: நன்றி ஜோதி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 28 2026 திங்கட்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். தொடர்வது செய்தி அறிக்கை.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். திருபனின் உருவச்சிலை அகற்றப்பட்ட சம்பவத்திற்கும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்திற்கும் எந்தவிதத்திலும் தொடர்பில்லை என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நீலகிரி, திண்டுக்கல் உட்பட்ட 5 மாவட்டங்களில் நிலச்சரிவு அபாயத்தை குறைக்கும் பணிகளுக்கு மத்திய அரசிடம் நிதி கேட்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு ஆரம்பித்துள்ளது. பணியின் போது உயிரிழந்த 6 அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் நினைவேந்தல் வழிபாட்டினை நேற்று மேற்கொண்டார்கள். வடகொரிய வீரர்களின் இடமாற்றம் குறித்த தகவல் வெளியானதற்கு யுக்ரைன் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று தென்கொரியா கோரிக்கை விடுத்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் தேசிய அறிக்கை இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை அமர்வில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அமெரிக்காவின் நியூயோர்க்கு சென்றிருக்கின்றார். கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வு இன்றுடன் நிறைவடைகின்றது. நம்பிக்கையை மீளக் கட்டிய பெழுதல், மாற்றங்களை நிர்வகித்தல் அனைவருக்கும் பயனளிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை என்ற துணிப்பொருளில் இந்த முறை அமர்வு இடம்பெறுகின்றது. இன்றைய விவாதத்தின் போது இலங்கையின் தற்போதைய வெளிவிவகார கொள்கை முன்னுரிமைகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு சர்வதேச சமூகத்திடம் முன்வைக்கப்படவுள்ளது. திலீபனின் உருவச்சிலை அகற்றப்பட்ட சம்பவத்திற்கும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்திற்கும் எந்தவிதத்திலும் தொடர்பு இல்லை என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பூநகரி பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். யாழ் நல்லூரில் வைக்கப்பட்டிருந்த திலீபனின் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்தவிதத்திலும் தொடர்படவில்லை. தென்னிலங்கை மற்றும் வடக்கில் உள்ள ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களின் குறுகிய அரசியல் லாபங்களுக்காக மக்களிடையே மீண்டும் இனவாதம், மதவாதம் மற்றும் பிளவுகளை ஏற்படுத்த முயல்கின்றனர் என்று அவர் தெரிவித்தார். தென்னிலங்கையில் உள்ள ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் சட்டம் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதால் சிறைச்சாலையை எதிர்கொள்ளும் பயத்தில் அரசாங்கத்தை வீழ்த்தவும் மீண்டும் இனக்கலவரங்களை தூண்டவும் பார்க்கின்றார்கள். திலீபனின் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்திற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. மாநகர சபை எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுக்காததால் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் என அவர் குறிப்பிட்டார். காவல்துறை அதிகாரிகளுக்காக உடலில் அணியும் 500 கேமராக்களை கொள்வனவு செய்வதற்கான கேள்விப்பத்திர நடவடிக்கையில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாக மக்கள் போராட்ட இயக்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. நுகேகுடையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் பொழுது இதனை அந்த இயக்கத்தின் தலைவர் வசந்த முதலிகே தெரிவித்தார். கேள்விப்பத்திரத்தின் தொழில்நுட்ப விவரக்குறிப்புகளை தயாரிக்க சாட்ஜிபிடி போன்ற செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அதில் உள்ள வடிவமைப்பு குறியீடுகள் கூட நீக்கப்படாமல் ஆவணத்தில் அவை காணப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே கேள்வி பத்திரத்திற்கு நிறுவனங்கள் சமர்ப்பித்துள்ள விலைகளுக்கு இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 500 கேமராக்கள் மட்டுமே கொள்வனவு செய்யப்படுவது போதுமானதா அல்லது இது பின்னர் மிகப்பெரிய திட்டமாக விரிவுபடுத்தப்படுவதற்கான முன்னோடி நடவடிக்கையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தற்போதைய கேள்விப்பத்திர நடைமுறையை கைவிட்டு முறையான தொழில்நுட்ப மதிப்பீட்டுடன் புதிய கொள்வனவு நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டுமென்று மக்கள் போராட்ட இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தலைமையில் 5 பேர் கொண்ட தூதுக்குழு ஒன்று புதுடில்லி நோக்கி பயணமாக உள்ளது. அங்கு செல்லும் அந்த குழுவினர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின் உட்பட்ட முக்கியஸ்தர்களை சந்திப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 4 நாட்கள் புதுடில்லியில் தங்கியுள்ள இந்த குழுவினர் இந்த சந்திப்புக்கு மேலதிகமாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் மற்றும் அந்த கட்சியின் மூத்த தலைவர்களை சந்திக்க உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி தலைமையகத்தில் பல்வேறு அணியினரையும் தலைவர்களையும் சந்திப்பதோடு இந்திய நாடாளுமன்றம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி மாநில அலுவலகத்திற்கும் அவர்கள் விஜயம் செய்யவிருக்கின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் வெளியுறவுத்துறை பொறுப்பாளர் விஜய் சவுத்லேகாவினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த அறிக்கையில் டில்வின் சில்வா தலைமையிலான குழுவின் டெல்லி பயணத்தின் நோக்கம் பாஜக JVP இடையிலான இருதரப்பு நட்புறவுகளை வலுப்படுத்துவதும் அமைப்பு ரீதியிலான அனுபவங்களை பரிமாறிக்கொள்ள வழிவகுப்பதும் ஆகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: நீலகிரி, திண்டுக்கல் உட்பட்ட 5 மாவட்டங்களில் நிலச்சரிவு அபாயத்தை குறைக்கும் பணிகளுக்கு இந்திய மத்திய அரசிடம் நிதி கேட்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு ஆரம்பித்துள்ளது. கடந்த ஆண்டு எதிர்பார்க்காத வகையில் வடக்கு கிழக்கு பருவகாலத்தில் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து தமிழகம் முழுவதிலும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகள் குறித்த விவரங்களை பேரிடர் மேலாண்மை ஆணையகம் சேகரித்து வருகின்றது. அதில் நீலகிரி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படுகின்றது. இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை எனவும், மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படாமல் இருக்க தடுப்புச்சுவர் அமைப்பது அவசியம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில இடங்களில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. நாடு முழுவதிலும் நிலச்சரிவு தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஆண்டுக்கு 750 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது. கேரளா உட்பட்ட மாநிலங்கள் இந்த நிதியை பயன்படுத்துகின்றன. எனவே தமிழகத்திலும் நிலச்சரிவு அபாய குறைப்பு நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசிடம் நிதி பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை உயரதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். போயிங் நிறுவனம் அதன் 737 மேக்ஸ் ரக விமானங்களில் ஏற்பட்டுள்ள புதிய மென்பொருள் கோளாறு குறித்து விமான நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை மற்றும் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் வெர்ஜினியா மாகாணத்தில் உள்ள ஆர்லிங்டன் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் போயிங் நிறுவனம் தயாரித்த 2400 மேற்பட்ட B-737 விமானங்கள் உலகின் பல்வேறு விமான நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மற்றும் அகாசா விமான நிறுவனங்களிடம் இந்தியாவில் 100 விமானங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் சில 737 மேக்ஸ் விமானங்களில் மென்பொருள் பிரச்சினை இருப்பதை போயிங் நிறுவனம் கண்டறிந்துள்ளது. விமானிகள் தானியங்கி உதவியின்றி மேலுவாக விமானத்தை இயக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாகவும், எனவே இது விமானங்களின் பணிச்சுமையை அதிகரிக்கும் நிரந்தர மென்பொருள் புதுப்பிப்புக்கு இரண்டாவது முறை தர இறங்கியவுடன் விமானத்தின் சிஸ்டம் ரீசெட் செய்யுமாறு விமான நிறுவனங்களுக்கு போயிங் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. இதுகுறித்து தெரிவித்திருக்கின்ற ஆகாசா விமான நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் போயிங் நிறுவனத்துடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த இது முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: அமெரிக்காவுடனான வர்த்தக பிரச்சினை தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில், கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தனது வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த வணிக நிறுவனங்கள் புதிய சந்தைகளுக்காக வெளிநாடுகளை நாடுகின்றன. ஒட்டுவாவில் SFR டிஸ்டிலரி அமெரிக்க சந்தையில் விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டிருந்தது. ஆனால் சில கனேடிய பொருட்களின் இறக்குமதியை தடை செய்யும் வாஷிங்டனின் புதிய நடவடிக்கைகளினால் இந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றது. உள்நாட்டு வளர்ச்சிக்கு பிறகு அந்த நிறுவனம் அமெரிக்க சந்தையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தது. இப்பொழுது அதற்கு பதிலாக ஐரோப்பாவை அது நாடியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பணியின் போது உயிர் நீத்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நூற்றுக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள் நாடாளுமன்ற வளாக புல்வெளியில் நினைவஞ்சலியை நடத்தியிருக்கின்றனர். இதன்போது கனேடிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. மேலும் இசை ஒலிக்க செய்யப்பட்டது. நேற்று நடைபெற்ற கனேடிய காவல்துறை மற்றும் அமைதி அதிகாரிகளின் வருடாந்த நினைவு நிகழ்வில் இந்த ஆண்டு உயிரிழந்த 5 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சீர்திருத்த பணி அதிகாரி ஆகியோர் நினைவு கூறப்பட்டனர். ஒன்டாரியோ மாகாண காவல்துறை அதிகாரி பிராண்டன் மால்கம் ஏப்ரல் மாதம் வாகன விபத்தில் உயிரிழந்தார். அதே சமயத்தில் அவரது சக ஊழியரான தருண் பாலி ஜூன் மாதம் வாகனத்தால் மோதப்பட்டு உயிரிழந்தார். பாலி கொல்லப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு டொரண்டோவில் இடம்பெற்றதாக கூறப்படும் துப்பாக்கி வாங்கும் திட்டம் தொடர்பான தேடுதல் நடவடிக்கை ஒன்றில் ஈடுபட்ட பொழுது டொரண்டோ காவல்துறை அதிகாரி மார்க் பினசூட்டா சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் வாகன விபத்தில் உயிரிழந்த கியூபெக் பாதுகாப்பு படை அதிகாரி மற்றும் துப்பாக்கிச் சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்ட மோன்ட்ரியல் காவல்துறை அதிகாரி முகமது பென்ருவான் ஆகியோரும் இந்த நினைவு அஞ்சலி நிகழ்வில் நினைவு கூறப்பட்டனர். இன்று நாம் கௌரவிக்கும் இந்த 6 அதிகாரிகளின் வீரத்தையும் தியாகங்களையும் நினைவு கூறுவதாக காவல்துறை அதிகாரியொருவர் இந்த அஞ்சலி நிகழ்வில் குறிப்பிட்டார்.
1: உ உலகச் செய்திகள்.
0: ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என கூறிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மசகெண்ணெய் விலை சரியத் தொடங்கும் என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தெரிவித்த டொனால்டு டிரம்ப் ஈரான் சரணடைந்தவுடன் போர் விரைவில் முடிவுக்கு வரும், இதை அடுத்து மசகெண்ணெய் விலை சரியத் தொடங்கும் என்று தெரிவித்தார். ஜோ பைடனின் நிர்வாக காலத்தை விட தமது ஆட்சியில் எரிபொருள் செலவுகள் ஏற்கனவே குறைவாக இருப்பதாகவும், குறிப்பாக தனது நிர்வாகத்தின் கீழ் அனைத்து பொருட்களின் விலைகளும் குறைந்து வருவதாகவும் தெரிவித்தார். நாட்டின் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த வேலைவாய்ப்பு புள்ளி விவரங்கள் இப்போதுதான் வெளியாகியிருப்பதாகவும், முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கு இன்று அதிகமான மக்கள் வேலை செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர பிணக்கை மேலும் தீவிரப்படுத்திய இரண்டு வடகொரிய வீரர்கள் சியோலுக்கு மாற்றப்பட்டதை ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பகிரங்கமாக அறிவித்ததை தொடர்ந்து தென்கொரிய ஜனாதிபதி அலுவலகம் யுக்ரைனிடமிருந்து அதிகாரப்பூர்வ விளக்கத்தையும் மன்னிப்பையும் கூறியுள்ளது. தென்கொரியாவின் மக்கள் தொடர்புக்கான மூத்த செயலாளர் சியோங் ஹியாங் கலந்தாலோசிக்காமல் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாகவும், பின்னர் அத்தகைய ஒப்பந்தம் எதுவும் இல்லை என்று மறுத்ததாகவும் யுக்ரைன் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். இந்த சம்பவம் 2025 ஜனவரியில் ரஷ்யாவின் கர்ஸ்க் பகுதியில் யுக்ரைனிய படைகளினால் சிறைப்பிடிக்கப்பட்ட இரண்டு வடகொரிய வீரர்களை மையமாக கொண்டது. யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் முயற்சிக்கு ஆதரவளிப்பதற்காக வடகொரியா அனுப்பப்பட்டிருந்த குழுவில் இந்த வீரர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். தஞ்சம் புகும் விருப்பத்தை வெளிப்படுத்திய பின்னர் இந்த இருவரும் ரகசியமாக தென்கொரியாவுக்கு மாற்றப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட போராளிகளின் கதையை பற்றி அறிந்து கொள்ள பொதுமக்களுக்கு உரிமை உண்டு என்று கீவ் வலியுறுத்தியிருப்பதாகவும், இந்த தகவல் வெளியீடு ஒரு முறையான ஒப்பந்தத்தை மீறுவது என்ற தென்கொரியாவின் கூற்றையும் நிராகரித்திருக்கின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திலீபனின் உருவச்சிலை அகற்றப்பட்ட சம்பவத்திற்கும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்திற்கும் எந்தவிதத்திலும் தொடர்பு படவில்லை என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார். நீலகிரி, திண்டுக்கல் உட்பட்ட 5 மாவட்டங்களில் நிலச்சரிவு அபாயத்தை குறைக்கும் பணிகளுக்கு மத்திய அரசிடம் நிதி கேட்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு ஆரம்பித்துள்ளது. பணியின் போது உயிரிழந்த 6 அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் நினைவேந்தல் வழிபாட்டினை நேற்று மேற்கொண்டனர். வடகொரிய வீரர்களின் இடமாற்றம் குறித்து தகவல் வெளியானமைக்கு யுக்ரைன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தென்கொரியா கோரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661.
5: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
6: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
5: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 GT Brokers.ca.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TVயை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
8: செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ்.
7: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.

0: சென்றாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM.
1: தொடர்ந்து நீங்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நேரம் அதிகாலை 5 மணி 18 நிமிடம்.

இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலித்த பாடல் சுரலதா பாடிய கிறிஸ்தவ கீதம். இன்று இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்ய உழைப்பது இஸ்லாமிய கீதம் பாடலோடு மனோ.

0: இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் அதிகாலை 5:36 இதுவரை இறையோசை நிகழ்ச்சி ஒலித்தது. நிறைவாக ஒலித்த பாடல் மனோக்குழுவினர் பாடிய இஸ்லாமிய கீதம். விளம்பரங்களைத் தொடர்ந்து நேர்கள் விடியல் கேட்கலாம்.
1: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹேர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111, 6473278111. சஹாஜா.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
4: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றது நீ குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதையை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா அவற்றிற்கு நாம்.

போனாலும் உங்களுடைய முழு இதயத்தோடு போங்கள். இதயம் நமது சிந்தனை களம். உண்மையில் மனம், இதயம், ஆன்மா என்பது யாவுமே நமது மூளையும் அதன் சிந்தனையும் தான். அறிவுக்கு மீறிய ஓர் உணர்வு இருப்பதால் அதனை இதயம் என்கின்றோம். உண்மையில் சிந்தனை இல்லாது குருதியை அனுப்பிடும் ஓர் இயந்திரமே இதயம். அதனால் என்ன, அறிவு தாண்டிய ஓர் அற்புத உணர்வு. மனம், இதயம், இரக்க மனம், மனசாட்சி என்பது எல்லாமே இப்படித்தான். உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் என்கின்றோம். நினைப்பது நம் சிந்தை. சரி, சொல்ல வருவது என்ன, நீங்கள் எங்கு போனாலும் முழு இதயத்தோடு போங்கள். அதாவது குழப்பம் வேண்டாம், சபலம் வேண்டாம், சலனம் வேண்டாம், அரைகுறை நம்பிக்கை வேண்டாம் என்பதாக நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். பாசமா, அது இதயம் முழுவதும் நிறையட்டும். அன்பா, அது இதயம் முழுவதும் எழட்டும். நட்பா, உறவா, இதயத்தில் பதியட்டும். திறந்த மனதோடு இருங்கள். தெளிவான சிந்தனையுடன் செல்லுங்கள். எதிலும் அச்சம் வேண்டாம். மனம் அலைபாய வேண்டாம். உறுதி உங்கள் உள்ளத்தில் நிறையட்டும். குழப்பம் நீங்கட்டும். யாரையும் நம்பாமல் வாழ முடியாது. நம்பி கெட்டவர்களை விட நம்பாது கெட்டவர்களே உலகில் அதிகம் என்பதை நம்புங்கள். மனிதர்களை நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள். உறவை, சுற்றத்தை, மனைவி மக்களை நம்புங்கள். உங்கள் இதயம் திறந்திருக்கட்டும். அது உணர்வால் நிறைந்திருக்கட்டும். அன்பால் நிரம்பி வழியட்டும். அதில் அருள் சுரக்கட்டும். இரக்கம் பிறக்கட்டும். பாசமும் நேசமும் நிறைந்த இதயத்தோடு உலகை பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். எங்கு போனாலும் உங்கள் முழு இதயத்தோடு போங்கள். நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் அடிச்சினம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்
3: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268
4: வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச் கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல் அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: இன்று பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவியை நேயர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை.
1: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: இனி உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்று செப்டம்பர் மாதம் 28 2026 ஆண்டு திங்கட்கிழமை. காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலைகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: எல்லை தாண்டிய கடத்தல்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை தடுப்பதற்காக எதிர்காலத்தில் புதிய வலுவான சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை யதார்த்தமாக்கும் வகையில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடனும் இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணையுடனும் செயல்படுத்தப்படும் இந்திய வீட்டுத் திட்டத்தின் 4 கட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தின் புதிய வீடுகள் அமைக்கும் பணி ஆரம்பிக்கப்பட உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அனைத்து எதிர்க்கட்சி குழுக்களையும் ஒன்றிணைத்து தேவையான தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான பிரேமா சி தொலவத்து தெரிவித்திருக்கின்றார். 2027 ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை கைவிடுவது இலங்கையை மீண்டும் பொருளாதார படுகொலைக்குள் தள்ளும் என்று தினன தகுன கூட்டுணைவு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக பாதையில் மின்சார கம்பிகள், செப்பு கம்பிகள் மற்றும் மின்விளக்கு தூண்கள் உட்பட பல பொருட்கள் தொடர்ச்சியாக கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக 2024 ஆண்டுக்கான கணக்காய்வாளர் அறிக்கையில் தெரியவந்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட்டில் இந்தியா பெற்ற வெற்றிகள் பல இளைஞர்களை செஸ் விளையாட ஊக்குவிக்கக்கூடும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். தேர்தல் ஆணையகம் வெளியிட்ட விளக்க அறிக்கை சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பேரழிவு என்பதனை ஒப்புக்கொள்வதாகும் என்றும் நீக்கப்பட்ட மற்றும் அதற்கான ஆபத்தில் உள்ள வாக்காளர்களுக்கான தற்காலிக சீரமைப்பு நடவடிக்கைகள் இந்த பெரும் வாக்குரிமை பறிப்பை குறைக்க சிறிதும் உதவாது என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது. சபரிமலைக்கு நடந்து செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்காக விரிவான காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கேரள உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பல முக்கிய ஆங்கிலம் பேசும் சட்டமன்றங்களில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்துபவர்களில் அடங்குவதாக தி எக்கனமிஸ்ட் பத்திரிகையின் சமீபத்திய ஆய்வு ஒன்று கண்டறிந்திருக்கின்றது. அக்டோபர் 5 தேதி அன்று நடைபெறவிருக்கும் பொதுத் தேர்தலில் 5 முக்கிய கட்சிகள் போட்டியிடும் நிலையில் கியூபெக் மக்கள் செப்டம்பர் 27 தேதி நேற்று முற்கூட்டிய வாக்களிப்பில் கலந்து கொண்டனர். டீசல் எரிபொருள் விலையை குறைக்கவும் எதிர்கால விநியோகத்தை உறுதிப்படுத்தவும் வரைக்குறைப்பு செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் பி எ போலியே வலியுறுத்தியிருக்கின்றார். போரை தொடர்வதாக ரஷ்யா உறுதியளித்த நேற்றைய தினம் யுக்ரைன் முழுவதிலும் நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதல்களில் 8 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஜிகிஸ்தான் இந்தியாவுடன் போட்டியிடுவதால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கான தனது முயற்சி என்பது அந்தஸ்தை பற்றியது அல்ல என்றும் பொறுப்புணர்வை பற்றியது என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான போர் மீண்டும் தொடங்குவதற்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் ஆனால் ஒரு ராஜதந்திர தீர்வுக்கான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவும் சீனாவும் சுமார் 30 பில்லியன் டாலர் மதிப்பிலான சரக்குகள் மீதான வரி கட்டண ஏற்பாடு குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றன. இதில் விவசாயப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் ஆகியவை சாதகமான வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படக்கூடிய பொருட்களாக இடம்பெற்றுள்ளன.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000. MyMechanicAuto.ca.

0: சாலை நிலவரம் The Traffic Report CMR Tamil FM 101.3
1: தற்போதைய சாலை நிலவர தகவல்கள் பற்றிய விவரங்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம்.
2: Good morning. We're off to a pretty good start in terms of collisions and closures through the GTA. We did have some ongoing road work. East 401, the collectors at Warden, that's been cleared out of the way. And West 401, the collectors at Keel, a stalled vehicle. It looks like that, too, has cleared completely. You'll still find lots of overnight road work through the GTA, still in the midst of clearing. South 410 filling in through Sandalwood. South 427 on the approach to the 409, seeing delays there. And South DUP filling in closer towards Eglinton. Frankly, OverMax is a multi-million dollar marketing system that gets you more sell and buy your home guarantee with Frank. Go to getleo.com and start packing with confidence with the latest traffic on Samantha Diaz.
3: நாங்க இல்லாத காலத்துல எங்க குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
4: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
5: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு, ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன் 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: டொரண்டோவின் தற்போது ஓப்பன்லே 16°C முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 16 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடி ஓப்பன்லே 21°C, குறைந்த ஓப்பன்லே 12°C. சில பகுதிகளில் லேசான மழைக்குரிய சாத்தியக்கூறுகள், 30% தென்படுகின்றது.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: இம்ப்ளான்ஸ், ஓரல் சர்ஜரிஸ், எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206,
4: 19 நடைபெற இருக்கின்ற பொது வாக்கெடுப்பை முன்னிட்டு சமூக ஊடகங்களில் பரவி வருகின்ற தவறான தகவல்கள் குறித்து இப்பொழுது கனேடிய அல்பர்டா எலெக்ஷன்ஸ் திணைக்களம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக வாக்காளர் பதிவு மற்றும் தபால் மூலம் வாக்களிப்பது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பல்வேறு தவறான தகவல்கள் பரவி வருவதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த தபால் மூல வாக்குக்கு அல்பர்டாவுக்கு வெளியே உள்ள முகவரியை பயன்படுத்தி எவரும் வாக்களிக்க முடியும் என்ற தகவல் இணையத்தில் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது மட்டும் இந்த வாக்குச்சீட்டு வழங்கப்படுவதை உறுதி செய்யாது. ஒவ்வொரு விண்ணப்பமும் தேர்தல் அதிகாரிகளினால் சரிபார்க்கப்படுகின்றது என்று இப்பொழுது தேர்தல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அல்பர்டாவில் வசிக்காதவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று தேர்தல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இந்த முறை அல்பர்டா பொது வாக்கெடுப்பில் 10 கேள்விகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் 10வது கேள்வியாக அல்பர்டா கனடாவின் ஒரு மாகாணமாக துற வேண்டுமா, அல்லது கனடாவில் இருந்து பிரிவதற்கான அரசியலமைப்பு நடைமுறையை ஆரம்பித்து எதிர்காலத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய பிரிவினை வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமா என்பதாக கேள்வி அமையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சமூக ஊடகங்களில் வருகின்ற உணர்ச்சியை தூண்டக்கூடிய தகவல்களை வாக்காளர்கள் உடனடியாக நம்பாமல் அதிகாரப்பூர்வ தேர்தல் தகவல்களை சரிபார்க்குமாறு எலெக்ஷன்ஸ் அல்பர்டா தொடர்ந்து அறிவுறுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே அல்பர்டாவில் வசிப்பவர்கள் இது தொடர்பாக கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: எல்லை தாண்டிய கடத்தல்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை தடுப்பதற்காக எதிர்காலத்தில் புதிய வலுவான சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை யதார்த்தமாக்கும் வகையில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடனும் இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணையுடனும் செயல்படுத்தப்படும் இந்திய வீட்டுத் திட்டத்தின் 4 கட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தின் புதிய வீடுகள் அமைக்கும் பணி ஆரம்பிக்கப்பட உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அனைத்து எதிர்க்கட்சிக் குழுக்களையும் ஒன்றிணைத்து தேவையான தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான பிரேமா சி தொலவத்த தெரிவித்திருக்கின்றார். 2027 ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை கைவிடுவது இலங்கையை மீண்டும் பொருளாதார படுகொலைக்குள் தள்ளும் என்று தினன தகுன கூட்டுணைவு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக பாதையில் மின்சார கம்பிகள், செப்பு கம்பிகள் மற்றும் மின்விளக்கு தூண்கள் உட்பட பல பொருட்கள் தொடர்ச்சியாக கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக 2024 ஆண்டுக்கான கணக்காய்வாளர் அறிக்கையில் தெரியவந்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட்டில் இந்தியா பெற்ற வெற்றிகள் பல இளைஞர்களை செஸ் விளையாட ஊக்குவிக்கக்கூடும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். தேர்தல் ஆணையகம் வெளியிட்ட விளக்க அறிக்கை சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பேரழிவு என்பதனை ஒப்புக்கொள்வதாகும் என்றும் நீக்கப்பட்ட மற்றும் அதற்கான ஆபத்தில் உள்ள வாக்காளர்களுக்கான தற்காலிக சீரமைப்பு நடவடிக்கைகள் இந்த பெரும் வாக்குரிமை பறிப்பை குறைக்க சிறிதும் உதவாது என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது. சபரிமலைக்கு நடந்து செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்காக விரிவான காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கேரள உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பல முக்கிய ஆங்கிலம் பேசும் சட்டமன்றங்களில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்துபவர்களில் அடங்குவதாக தி எக்கனமிஸ்ட் பத்திரிகையின் சமீபத்திய ஆய்வு ஒன்று கண்டறிந்திருக்கின்றது. அக்டோபர் 5 அன்று நடைபெறவிருக்கும் பொதுத் தேர்தலில் 5 முக்கிய கட்சிகள் போட்டியிடும் நிலையில் கியூபெக் மக்கள் செப்டம்பர் 27 நேற்று முற்கூட்டிய வாக்களிப்பில் கலந்து கொண்டனர். டீசல் எரிபொருள் விலையை குறைக்கவும் எதிர்கால விநியோகத்தை உறுதிப்படுத்தவும் வரைக்குறைப்பு செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் பி எஃப் போலியே வலியுறுத்தியிருக்கின்றார். போரை தொடர்வதாக ரஷ்யா உறுதியளித்த நேற்றைய தினம் யுக்ரைன் முழுவதிலும் நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதல்களில் 8 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஜிகிஸ்தான் இந்தியாவுடன் போட்டியிடுவதால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கான தனது முயற்சி என்பது அந்தஸ்தை பற்றியது அல்ல என்றும் பொறுப்புணர்வை பற்றியது என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான போர் மீண்டும் தொடங்குவதற்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் ஆனால் ஒரு ராஜதந்திர தீர்வுக்கான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவும் சீனாவும் சுமார் 30 பில்லியன் டாலர் மதிப்பிலான சரக்குகள் மீதான வரி கட்டண ஏற்பாடு குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றன. இதில் விவசாயப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் ஆகியவை சாதகமான வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படக்கூடிய பொருட்களாக இடம்பெற்றுள்ளன.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

CMR. நேரம் காலை 6:41. புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 16°C முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 16 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 21°C, குறைந்த வெப்பநிலை 12°C. சில பகுதிகளில் லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன.

0: கனடாவில் வாழ்க்கை செலவு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இருந்த போதிலும் சில நிறுவனங்கள் இவ்வாறான வாழ்க்கை செலவு அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையிலும் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் கோஸ்கோ நிறுவனம் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. காலாண்டு விற்பனை குறிப்பிடத்தக்க அளவில் கோஸ்கோவில் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் வெளியான இந்த காலாண்டு நிதி அறிக்கையின்படி ஆகஸ்ட் மாத இறுதியோடு நிறைவடைந்த 3 மாதங்களை எடுத்துக்கொண்டால் கோஸ்கோவின் நிகர விற்பனை 11.2% அதிகரித்து 93.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த தொகை 84.4 பில்லியன் டாலர்களாக காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த கோஸ்கோவின் உறுப்பினர் சந்தா வருமானமும் சுமார் 7% அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 1.85 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இந்த அங்கத்துவ கட்டணம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் தங்களது பணத்திற்கு அதிகபட்ச மதிப்பை பெற விரும்புவதனால் குறைந்த விலையில் அதிக மதிப்பை வழங்கக்கூடிய கோஸ்கோவின் விற்பனையை அவர்கள் நாடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுதான் இந்த விற்பனை வளர்ச்சிக்கு உதவி இருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. கனடா மற்றும் அமெரிக்காவில் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட்ட பல்வேறு பொருட்களின் விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற நிலையில் குடும்பங்கள் அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்தில் கனடாவின் நுகர்வோர் பணவீக்கத்தை எடுத்துக்கொண்டால் 3% அமெரிக்காவின் பணவீக்கத்தை எடுத்துக்கொண்டால் 3.4% பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கோஸ்கோவின் இந்த காலாண்டு விற்பனை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049. For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: Nissan head-to-head event இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டு

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக நிதி தூய்மை ஆக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் நவம்பர் 3 முன்விளக்க மாநாட்டுக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது யோஷித ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இரண்டாவது பிரதிவாணியான டேசி ஃபாரஸ்ட் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் அவர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா மருத்துவ அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். சமர்ப்பணங்களை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கை நவம்பர் 3 ஒத்திவைப்பதற்கு உத்தரவிட்டார். சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்டதாக கூறப்படும் சுமார் 57 மில்லியன் ரூபாய் நிதியை 3 வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் நிதி தூய்தலாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தவறிழைத்திருப்பதாக குற்றம் சாட்டி யோஷித ராஜபக்ச மற்றும் டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024-25 கல்வியாண்டுக்கான மகாபோல உதவித்தொகை வழங்கும் விழா பிரதமரின் தலைமையில் இன்று நடத்தப்படவிருந்த நிலையில் அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கேகாலை கல்கமோ பகுதியில்

0: நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது பிரதமர் இதனை தெரிவித்தார். இந்த விழா நடத்தப்படும் புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று லலித் அத்லத் முதலி மகாபோல உயர்கல்வி உதவித்தொகை நிலையத்தின் உத்தியபூர்வ இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. இந்த விழாவில் கலந்து கொள்ளாத பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்காமல் இருக்க அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியிருக்கின்றார். இலங்கையில் பதிவான ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இன்று 100,000 கடந்திருப்பதாக மேல்மாகாண பதில் பிரதி மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் நவீந்த சோய்சா தெரிவித்திருக்கின்றார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை தெரிவிப்படுத்தினார். கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் தற்பொழுது நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் ஓரளவு வீழ்ச்சி காணப்பட்டிருக்கின்ற போதிலும் ஆபத்து நிலைமை முற்றமாக நீங்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் 7 மாகாணங்கள் இன்னமும் அதி ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதார வழிகாட்டுதல்களை சரியாக பின்பற்றுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்தார். இலங்கையில் உள்ள யானைகளில் சுமார் 30% யானைகள் செவிப்புலனை இழந்திருப்பதாக விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்திருக்கின்றார். தரம் குறைந்த யானை வடிகளின் பயன்பாடே இதற்கு முக்கிய காரணம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். துப்பாக்கிச் சூடு போன்ற மனித நடவடிக்கைகளினால் பல யானைகள் காயமடைந்து உடலுக்குள் துப்பாக்கி குண்டுகளுடன் உலா வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். யானைகள், குரங்குகள், காட்டுப்பன்றிகள், முள்ளம்பன்றிகள் மற்றும் மயில்கள் சம்பந்தப்பட்ட மனித வனவிலங்கு மோதல்கள் குறித்து பேசியிருக்கின்ற அவர், சில பகுதிகளில் யானை மனித மோதலை விடவும் குரங்கு மனித மோதல் தீவிரமடைந்திருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட முதல்கட்ட 22 கேரட் தங்க மோதிரங்களை யோய் அலுகாஸ் குரூப் தயாரித்து முடித்திருக்கின்றது. தமிழ்நாடு அரசின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் தகுதியுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது. இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 441,000 புதிதாக பிறந்த குழந்தைகள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது தயாரிக்கப்பட்ட முதல்கட்ட 89,955 தங்க மோதிரங்கள் முதல் முறையாக அதிக பிரசவங்கள் நடைபெறும் 107 குறிப்பிட்ட அரச தாய்சேய் நல மையங்களுக்கு வழங்கி வைக்கப்பட உள்ளன. ஜெம் வீரமணி வழக்கில் முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, சி டி நிர்மல்குமார் ஆகியோருக்கு மனு அனுப்பி விசாரித்து ஆதாரங்களை பெற வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வுக் குழுவிடம் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜெம் வீரமணி தொடர்பான போக்சோ வழக்கில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்ற முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, சி டி நிர்மல்குமார் ஆகிய மூவரையும் சமன் செய்து விசாரணைக்கு அழைத்து அவர்களிடம் உள்ள ஆதாரங்களை பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சிறப்பு புலனாய்வுக் குழுவிடம் கழகப் பொருளாளரும் மக்களவைக் குழுத் தலைவருமான பாலு புகார் அளித்திருக்கின்றார். அந்த மனுவில் செப்டம்பர் 25 முதலமைச்சர் விஜய் ஜெம் வீரமணியை திராவிட முன்னேற்றக் கழகம் பாதுகாக்க பொதுவழியில் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஜெம் வீரமணியை திராவிட முன்னேற்றக் கழகம் பாதுகாத்ததாக பொதுவழியில் குற்றம் சாட்டினார். இதே நாளில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஜெம் வீரமணியை கழகம் பாதுகாத்ததோடு அவர் மீதான வழக்கையும் தவறாக முடித்து வைத்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 26 சட்டத்துறை அமைச்சர் சி டி ஆர் நிர்மல்குமார் ஜெம் வீரமணியை பாதுகாப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் அவரிடமிருந்து 500 கோடி ரூபாய் பெற்றதாக குற்றம் சாட்டியிருந்தார். மாநிலத்தின் முதலமைச்சரும் 2 அமைச்சர்களும் முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டுகள் சிறப்பு புலனாய்வுக் குழுவின் விசாரணையுடன் நேரடியாக தொடர்புடையவை. இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்கக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுதியான நிலைப்பாடு என்றும், அதேவேளையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் எத்தகைய உயர் பதவிகளில் இருந்தாலும் அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இடமளிக்கப்பட வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்த மனுத்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: வரலாற்றில் இன்றைய நாள்
1: செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 1867 ட்ரோன்டோ ஒன்டாரியோவின் தலைநகரமாகியது. 1928 அலெக்சாண்டர் பிளமிங் பென்சிலினை கண்டுபிடித்தார். 1929 பாரத ரத்னா விருது பெற்ற லதா மங்கேஷ்கர் பிறந்த நாள். 1950 இந்தோனேஷியா ஐநாவில் இணைந்தது.
0: வரலாற்றில் இன்றைய நாள் நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
2: 416-746-2742.
0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா.
4: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்காப்ரோ, 416-759-2600, 416-759-2600.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
7: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காப்ரோ நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 2892004677 2892004677 VKRH.com.
0: 7:13.

0: 7:18 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் புத்தம்பது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. டொரண்டோவில் அரசு அங்கீகாரம் பெற்ற டலண்ட் அகாடமி பிரைவேட் ஸ்கூலில் கிரேட் 1 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான டியூட்டோரியல் கிளாஸஸ் மற்றும் ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன. ஒன்டாரியோ கரிக்குலத்துக்கு ஏற்ப அனுபவமிக்க ஒன்டாரியோ சர்டிஃபைடு ஆசிரியர்கள் மேத், இங்கிலீஷ் சயின்ஸ், பிரெஞ்ச், தமிழ் மற்றும் ESL வகுப்புகள் என பல்வேறு பாடங்களை சிறப்பாக கற்பிக்கின்றார்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலுள்ள மாணவர்களுக்கு ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ், இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹிஸ்டரி, கம்ப்யூட்டர், பிசினஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட் என்று பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. டியூட்டோரியல் கிளாஸஸ், ஹோம்ஒர்க் ஹெல்ப், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், EQAO ப்ரிப்பரேஷன் மற்றும் தனிப்பட்ட 1-on-1 சப்போர்ட் ஆகியன வழங்கப்படுகின்றன. வீக் டே, ஈவினிங், வீக்கெண்ட் கிளாஸஸ் குறைந்த கட்டணத்தில் கற்பிக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக இன்றைய பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-396-3344-316-3-3-4-4. மார்க்கமென் எல்ஸ்மேயர் சந்திப்பில் 20-20 எல்ஸ்மேயர் ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது டேலண்டா அகாடமி. talentaacademy.ca என்ற இணையதளத்தில் மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. மார்க்கமென் ஸ்டீல்ஸில் கேஸ்டல் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-story டவுன் ஹோம்ஸ், 2 cars நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் $7,98,888 முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை செப்டம்பர் 26-27 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சிகள். உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 11-65 கனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150.
0: 7:21.

0: ரஷ்யாவின் யுக்ரைன் மீதான முழுகளவிலான போரும் உலகளாவிய புவிசார் அரசியல் மாற்றங்களும் காரணமாக கனடாவின் ஆர்டிக் பிராந்தியத்திற்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அண்மை ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வகையில் மாறியிருப்பதாக கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்திருக்கின்றார். த வெஸ்ட் பிளாக் நிகழ்ச்சியில் அவர் அளித்த பேட்டியின் போது சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அரசியல் ரீதியாக கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே சில பதட்டங்கள் காணப்பட்டாலும் கூட ஆர்டிக் பாதுகாப்பு மற்றும் கனடாவின் இறையாண்மை தொடர்பான விடயங்களில் இரண்டு நாடுகளும் தொடர்ந்தும் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த வாரம் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஆர்டிக் நாடுகளின் கூட்டத்தில் தான் பங்கேற்றதாகவும் அங்கு ஆர்டிக் பாதுகாப்பில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் குறித்து வெளிப்படையான கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் அனிதா ஆனந்த் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் கனடாவும் அமெரிக்காவும் தங்களின் ஆர்டிக் பிராந்திய நலன்களை நேட்டோ உட்பட்ட பல்தரப்பு அமைப்புகளின் ஊடாக எவ்வாறு பாதுகாத்து முன்னெடுப்பது என்பது குறித்து தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
3: செப்டம்பர் மாதம் 29 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ்.
2: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். எல்லை தாண்டிய கடத்தல்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை தடுப்பதற்காக எதிர்காலத்தில் புதிய வலுவான சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை யதார்த்தமாக்கும் வகையில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடனும் இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணையுடனும் செயல்படுத்தப்படும் இந்திய வீட்டுத் திட்டத்தின் 4 கட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தின் புதிய வீடுகள் அமைக்கும் பணி ஆரம்பிக்கப்படவுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அனைத்து எதிர்க்கட்சிக் குழுக்களையும் ஒன்றிணைத்து தேவையான தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான பிரேமாத் சி தொலவத்து தெரிவித்திருக்கின்றார். 2027 ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை கைவிடுவது இலங்கையை மீண்டும் பொருளாதார படுகொலைக்குள் தள்ளும் என்று தினன தகுன கூட்டுணைவு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக பாதையில் மின்சார கம்பிகள், செப்பு கம்பிகள் மற்றும் மின்விளக்கு தூண்கள் உட்பட பல பொருட்கள் தொடர்ச்சியாக கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக 2024 ஆண்டுக்கான கணக்காய்வாளர் அறிக்கையில் தெரியவந்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட்டில் இந்தியா பெற்ற வெற்றிகள் பல இளைஞர்களை செஸ் விளையாட ஊக்குவிக்கக்கூடும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். தேர்தல் ஆணையகம் வெளியிட்ட விளக்க அறிக்கை சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பேரழிவு என்பதனை ஒப்புக்கொள்வதாகும் என்றும் நீக்கப்பட்ட மற்றும் அதற்கான ஆபத்தில் உள்ள வாக்காளர்களுக்கான தற்காலிக சீரமைப்பு நடவடிக்கைகள் இந்த பெரும் வாக்குரிமை பறிப்பை குறைக்க சிறிதும் உதவாது என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது. சபரிமலைக்கு நடந்து செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்காக விரிவான காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கேரள உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பல முக்கிய ஆங்கிலம் பேசும் சட்டமன்றங்களில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்துபவர்களில் அடங்குவதாக தி எக்கனமிஸ்ட் பத்திரிகையின் சமீபத்திய ஆய்வு ஒன்று கண்டறிந்திருக்கின்றது. அக்டோபர் 5 அன்று நடைபெறவிருக்கும் பொதுத் தேர்தலில் 5 முக்கிய கட்சிகள் போட்டியிடும் நிலையில் கியூபெக் மக்கள் செப்டம்பர் 27 நேற்று முற்கூட்டிய வாக்களிப்பில் கலந்து கொண்டனர். டீசல் எரிபொருள் விலையை குறைக்கவும் எதிர்கால விநியோகத்தை உறுதிப்படுத்தவும் வரைகுறைப்பு செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் பி எஃப் போலியே வலியுறுத்தியிருக்கின்றார். போரை தொடர்வதாக ரஷ்யா உறுதியளித்த நேற்றைய தினம் யுக்ரைன் முழுவதிலும் நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதல்களில் 8 கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஜிகிஸ்தான் இந்தியாவுடன் போட்டியிடுவதால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கான தனது முயற்சி என்பது அந்தஸ்தை பற்றியது அல்ல என்றும் பொறுப்புணர்வை பற்றியது என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான போர் மீண்டும் தொடங்குவதற்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் ஆனால் ஒரு ராஜதந்திர தீர்வுக்கான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவும் சீனாவும் சுமார் $30 பில்லியன் மதிப்பிலான சரக்குகள் மீதான வரி கட்டண ஏற்பாடு குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றன. இதில் விவசாயப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் ஆகியவை சாதகமான வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படக்கூடிய பொருட்களாக இடம்பெற்றுள்ளன.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
1: என்ன யோசின?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: தற்போதைய சாலை நிலவர தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
7: It remains to be a very busy drive through the GTA. If you're heading out on the DVP northbound just before Don Mills, we have the right shoulder block there with a stalled vehicle, and you're going to find it very busy on the approach. We also have issues eastbound on the 401, the collector is at the 410, a collision affecting the center lane. West 401 ramp to the south 427, a collision blocking the right lane there. And if you're making your way out on the DVP, it's problem-free southbound, but heavy from the 401 to Eglinton. East on the Gardner, backed up Islington to Strawn, and a heavy go on our in-town routes and city streets as well. Really pack your patience before heading out this morning. On now at Airport Kia, get the 2026 Kia Sportage LX. Finance rates as low as 0.99%, includes 1% loyalty rate. Get your Kia at Airport Kia. Conditions apply. With the latest traffic, I'm Samantha Diaz.
6: டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. இன்றைய நாள் சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்பட்டாலும் சில பகுதிகளில் லேசான மழைக்குரிய சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ்.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட and cremation center Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive Etobicoke-ல் on site cremation. அனைத்து மதத்தினருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு. காஸ்டல் ராக் டெவலப்மெண்ட்ஸ் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். மார்க்கம் ரோட் மற்றும் ஸ்டீல்ஸ் அவென்யூ கருகாமையில் பிரைம் மார்க்கம் லொகேஷனில் அமைந்திருக்கின்ற ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்டின் ஃபைனல் ஃபேஸ் தற்பொழுது அறிமுகமாக இருக்கின்றது. 35 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் கொண்ட அவார்ட் வின்னிங் மார்க்கம் பில்டர் காஸ்டல் ராக் டெவலப்மெண்ட்ஸ் இந்த மேச்சுவர் நெய்பர்ஹூடில் அழகான புதிய வீடுகளை உருவாக்கி வருகின்றார்கள். பிரைம் மார்க்கம் லொகேஷனில் சிறந்த வேல்யூவை எதிர்பார்ப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. அழகான 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ், 2 கார் கராஜஸ், ரவீன் லாட்ஸ் அதோடு 110-ஃபுட் டீப் ஃபாரஸ்ட் லாட்ஸ் அதோடு ஃபிளெக்சிபிள் டிபாசிட் ஸ்ட்ரக்சர் அசைன்மெண்ட் ஆப்ஷனும் இருக்கின்றது. அதோடு முற்றிலும் புதிய 3-பெட்ரூம் டிசைன்ஸில் வீடுகள் கட்டப்படுகின்றன. சில மாடல்களில் 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய வசதியும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அடுத்த வருடமே உங்கள் புதிய வீட்டுக்கு நீங்கள் மூவிங் செய்யக்கூடிய வசதியும் இருக்கின்றது. டிடிசி மிகவும் அருகில், அதேபோல மார்க்கத்தின் சிறந்த ஷாப்பிங் சென்டர்ஸ், ஸ்கூல் மற்றும் அத்தியாவசிய வசதிகள் அனைத்தும் அருகாமையிலேயே இருக்கின்றன. விலைகள் 798,800 முதல். அத்தோடு மேலும் கிராண்ட் ஓபனிங் போனஸும் வழங்கப்படுகின்றது. அந்த பேக்கேஜில் $2,500 கிஃப்ட் கார்டு வழங்கப்படுகின்றது. இதில் உங்கள் விருப்பத்துக்கேற்ப அப்ளைன்சஸ் மற்றும் சென்டர் ஏர் கண்டிஷனிங் ஆகியவற்றை பெறும் வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தவறவிடாதீர்கள். மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் முகவர் அபி அமலன், 416-732-1810, 416-732-1810.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன், 416-220-8888, குணா குணராஜா, 647-624-4165. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர், ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா.
4: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
7: The Brick Outlet Vangam, Tent Sale-in, Niraivu Malivu Vitpanai, VIP Weekend Salagigal Moolam, 60 Maadangal Thavanai Kodupanavil, Thalapadangal, Mattress-galai Kolvanavu Seyyalam, Thalapada Kolvanavukku Meladhigamaga, 5 Vitha Kalvi Petrukkolalam, Ondrukku Merpatta Appliance-galai Kolvanavu Seidhu, $1,200 Varai Seiyungal, Meladhiga Kaiyirppu Mattum Clearance Porutkalukku, 70 Vitham Varalana Kalivu, Canadian Lawrence Sandippil, Ilakkam 1165 Kennedy Road-il, The Brick Outlet, 416-751-2150.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன்று மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: ஆங்கிலம் பேசும் நாடுகளின் முக்கிய நாடாளுமன்றங்களில் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்தும் குழுவினரில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 20% பேர் இருப்பதாக ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. தி எக்கனாமிக்ஸ்ட் நடத்திய அண்மைய ஆய்வின்படி கடந்த ஓராண்டில் கனேடிய நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற உரைகளில் 20% இந்த தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. செப்டம்பர் 23 வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றங்களில் உறுப்பினர்கள் ஆற்றிய உரைகளை ஆய்வு செய்திருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்தை கண்டறியும் பான்கிராம் என்ற கருவியை ஆராய்ச்சியாளர்கள் இதற்காக பயன்படுத்தியிருக்கின்றனர். 100 வார்த்தைகளுக்கு மேல் உள்ள கருத்துக்கள், உரைகள் மற்றும் கேள்விகளை தி எக்கனாமிக்ஸ்ட் ஆய்வு செய்திருக்கின்றது. இதில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்தும் வரிசையில் 2வது இடத்தில் இருப்பது தெரியவந்திருக்கின்றது. நாடாளுமன்ற விவாதங்களின் போது அவர்கள் பேசிய வார்த்தைகளில் 1/5 செயற்கை நுண்ணறிவினால் எழுதப்பட்டதாகவோ அல்லது அதன் உதவியோடு உருவாக்கப்பட்டதாகவோ கண்டறியப்பட்டது. இந்த ஆய்வின்படி ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றனர். அவர்களின் உரைகளில் 21% செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு தயாரிக்கப்பட்டவை. ஒப்பீட்டளவில் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடையே செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு பட்டியலில் 3வது இடத்தை பிடித்திருக்கின்றது. அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் நியூசிலாந்து உட்பட்ட பல நாடுகளின் நாடாளுமன்றங்களின் கீழவைகளில் இதன் பயன்பாடு குறைவாக காணப்பட்டது. பிரிட்டன் நாடாளுமன்ற விவாதங்களில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்துள்ளதையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. கியூபெக் தேர்தல்

0: பிரச்சாரம் அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்ற நிலையில் அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர்களிடம் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க தலைவர்களுக்கு இன்னமும் ஒரு வாரம் மட்டுமே உள்ளது. முன்கூட்டிய வாக்களிக்கும் 2வது மற்றும் இறுதி நாளான இன்று வாக்காளர்கள் காலை 9:30 முதல் இரவு 8 மணி வரை முன்கூட்டிய வாக்களிப்பில் கலந்து கொள்ளலாம். நேற்று முன்கூட்டி வாக்களித்தவர்களில் சுகாதாரம், பொருளாதாரம், மொழி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற பிரச்சினைகள் தங்கள் வாக்கில் முக்கிய பங்கு வகித்ததாக தி கனேடியன் பிரஸ் பத்திரிகையிடம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வார இறுதியில் தேர்தல் பிரச்சார பாதையில் தேர்தலில் அமெரிக்காவின் தலையீடு குறித்த பேச்சுக்களே ஆதிக்கம் செலுத்தியிருந்தன. கனடாவை பலவீனப்படுத்த இறையாண்மைவாத கட்சியான பார்ட்டி குபேக்குவாவுக்கு அமெரிக்க அதிகாரிகள் ஆதரவளிக்கக்கூடும் என்ற கிறிஸ்டின் ஃபிரெஷெட்டின் கூற்றுக்களை அவரது போட்டியாளர்கள் விமர்சித்திருக்கின்றனர். ரஷ்ய அதிகாரிகளினால் கடத்தப்பட்ட யுக்ரைனிய குழந்தைகளை திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் நோக்கில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று டொரண்டோவில் உலகளாவிய கூட்டத்தை நடத்துகின்றார். ஐரோப்பிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள் பங்கேற்கும் இந்த 2 நாள் கூட்டத்தில் ரஷ்யாவின் சிறைப்பிடிப்பில் இருந்து விடுதலையாகி திரும்பிய யுக்ரைனியர்களின் கருத்துக்களும் கேட்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2022 ரஷ்யா முழுவீச்சிலான படையெடுப்பை ஆரம்பித்ததிலிருந்து கடத்தப்பட்ட யுக்ரைனிய குழந்தைகளை திரும்ப கொண்டுவர பணியாற்றும் நாடுகளில் சர்வதேச கூட்டமைப்பை 2024 ட்ரூடோ அரசாங்கம் யுக்ரைனுடன் இணைந்து ஆரம்பித்திருந்தது. இந்த முயற்சிகளின் விளைவாக நூற்றுக்கணக்கான குழந்தைகள் திரும்ப கொண்டுவரப்பட்டிருக்கின்றனர். மேலும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள யுக்ரைனிய பகுதிகளில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட பொதுமக்கள் மற்றும் போர்க்கைதிகளை மீட்பது வரையிலும் இந்த நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதலுக்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே தீர்வு காண முடியும் என ஈரான் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரான் முன்வைத்திருந்த முன்மொழிவை நிராகரித்ததாக தெரிவித்திருக்கின்ற பின்னணியில் ஈரான் இந்த நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கின்றது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி சமூக ஊடகப் பதிவொன்றில் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் முன்வைத்திருக்கின்ற நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார். இந்த நெருக்கடியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை எட்டுவதே என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடர் இடம்பெற்று வரும் நிலையில் கட்டார் மத்தியஸ்தம் மூலம் அமெரிக்காவிடம் ஈரான் இந்த முன்மொழிவை கையளித்திருந்தது. குறித்த முன்மொழிவின் அடிப்படையில் 7 நாட்களுக்குள் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் பிராந்தியத்தில் இடம்பெறும் மோதல்களை நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க முடியும் என ஈரான் தெரிவித்திருந்தது. எனினும் ஈரான் மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருப்பதாலேயே இந்த முன்மொழிவை முன்வைத்திருப்பதாக கூறிய டொனால்டு டிரம்ப் அதனை நிராகரித்ததாக ஊடகவியலாளரிடம் தெரிவித்திருந்தார். அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தும் தளத்திலிருந்து சில நிமிட தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 3 வாகனங்களில் அதிகாரிகள் வெடிபொருட்களை கண்டெடுத்ததை தொடர்ந்து பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் பேரில் 5 பேர் கைது செய்யப்பட்டதாக பிரித்தானிய தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த வெடிகுண்டு சதி திட்டத்தில் ஈரானின் ஈடுபாடு குறித்து பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு காவல்துறை விசாரித்து வருகின்றது. வாகனங்களில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை புலனாய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். அவை மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகளுடன் ஒத்துப்போகின்றன என்பதே ஆரம்பகட்ட கருத்தாக அமைந்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க விமானப்படையின் பணிகளை மேற்கொள்ளும் RFA போர்ட்டை நோக்கி 3 சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் பயணிப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பொதுமக்கள் பலர் கவனித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததால் சந்தேகிக்கப்பட்ட இந்த சதி திட்டம் தற்செயலாக முறியடிக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை வீரர் உமேஷ் தரங்க பங்கேற்கும் ஈட்டி எறிதல் போட்டி இன்று ஜப்பானில் நடைபெறுகின்றது. சர்வதேச போட்டிகளில் அண்மை காலமாக சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி வரும் உமேஷ் தரங்க இம்முறை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கைக்காக தங்கப்பதக்கத்தை வெல்லும் இலக்கோடு களமிறங்கியிருக்கின்றார். இந்நிலையில் உமேஷ் தரங்கவின் இன்றைய போட்டியை இலங்கை விளையாட்டு ரசிகர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்போடு கவனித்து வருகின்றது. இலங்கைக்கு மேலும் ஒரு ஆசிய அளவிலான தங்கப்பதக்கத்தை அவர் பெற்றுத் தருவாரா என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது அதிகரித்து காணப்படுகின்றது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
2: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222 j.ca
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
4: Good morning. If you're heading out along the 401 westbound ramp to the south 427, we have two right lanes blocked there as a result of a collision. East and west of the 401 at the moment is collision free but heavy from Pearson to the 400 and westbound from the 404 to Young. 404 northbound at Major McKenzie, a stall affecting two left lanes, and the north 400 collector ramp to Highway 7, a stall affecting the right lane. If you're making your way southbound, expect volume through King. Earlier problems have cleared but still busy. And it's also a slow go anywhere from approaching the Finch area right down to the 401 ramps. Any updates to the course of your drive, you can call us at 1-833-NOW-SLOW. Fiji Airways flight deals fly from Toronto to Fiji via Vancouver from $1,739 return. FijiAirways.com. Conditions apply. With the latest traffic, I'm Samantha Diaz.
0: டொரண்டோவில் அரசு அங்கீகாரம் பெற்ற டேலண்டா அகாடமி பிரைவேட் ஸ்கூலில் கிரேட் 1 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான டியூட்டோரியல் கிளாஸஸ் மற்றும் ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன. ஒன்டாரியோ கரிக்குலத்துக்கு ஏற்ப அனுபவமிக்க ஒன்டாரியோ சர்டிஃபைடு ஆசிரியர்கள் மேத், இங்கிலீஷ், சயின்ஸ், பிரெஞ்ச், தமிழ் மற்றும் ESL வகுப்புகள் என பல்வேறு பாடங்களை சிறப்பாக கற்பிக்கின்றார்கள். கிரேட் 9 முதல் 12 வரையில் உள்ள மாணவர்களுக்கு ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ் இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹிஸ்டரி, கம்ப்யூட்டர், பிசினஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட் மற்றும் பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. டியூட்டோரியல் கிளாஸஸ், ஹோம் ஒர்க் ஹெல்ப், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், EQAA ப்ரிப்பரேஷன் மற்றும் தனிப்பட்ட ஒன் அண்ட் ஒன் சப்போர்ட் ஆகியனவும் வழங்கப்படுகின்றன. வீக் டே, ஈவினிங், வீக்கெண்ட் கிளாஸஸ் குறைந்த கட்டணத்தில் கற்பிக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக இன்றைய பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். 416-396-3344 416-396-3344 மார்க்கமென் எல்ஸ்மேரில் 2020 எல்ஸ்மேர் ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது டேலண்டா அகாடமி. talentaacademy.ca என்ற இணையதளத்தில் மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: வரலாற்றில் இன்றைய நாள்
1: செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 1958 பிரெஞ்சு 5வது குடியரசு அமைக்கப்பட்டது. 1960 மாலி, செனகல் ஆகிய நாடுகள் ஐநாவில் இணைந்தன. 1961 டமாஸ்கஸில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியின் பின்னர் எகிப்து சிறிய ஒன்றியமான ஐக்கிய அரபு குடியரசு முடிவுக்கு வந்தது. 1993 புலோப்பளே சமர், கிளாலி பாதையை மூடும் இலக்கு கொண்ட யாழ்தேவி இராணுவ நடவடிக்கை விடுதலை புலிகளால் முறியடிக்கப்பட்டது.
0: வரலாற்றில் இன்றைய நாள். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
3: வகுப்புகள்
4: மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
0: கற்பிக்கப்படுகின்றன. 3 9 6 3 3 4 4 4 1 6 3 9 6 3 3 4 4 talenta academy.ca.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
5: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5%
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: Jeeva Jewelers.
9: Everything okay? No problem and dinam.
8: Bar kalamu closing da tadikira nadi.
10: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
9: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
8: Chillam illa da, Selvam.
9: Chari, chari.
11: வணக்கம் நேர்களை, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அமெரிக்கா இறக்குமதி செய்கின்ற கனேடிய பொருட்களுக்கான வரி விதிக்கப்படுகிறது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த வரி அமலுக்கு வர இருக்கின்றது. இதன் காரணமாக கூடுதலான கனேடிய பொருட்களுக்கு வரி விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக மதுபான வகைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள், இதை தவிர பால் உற்பத்தி பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலமாக கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற சீஸ் பாட் பொருட்களுக்கான ஏற்றுமதி வருமானம் என்பது குறையப்போவதாக ஒரு அச்சநிலை கனடாவில் இருக்கின்றது. இருந்தபோதிலும் இந்த கட்டுப்பாடுகளை விதிப்பதன் ஊடாக கனடாவை மேலும் தன்னுடைய பிடிக்குள் கொண்டு வருவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த இந்த ஆயுதம் என்பது தற்பொழுது இரண்டு தரப்பும் வரி விதிப்பதன் ஊடாக ஒரு அற்றுப்போகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கப் போகின்றது என்ற கேள்விகள் ஒருபுறம் இருக்க, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய செயற்பாடு குறித்த பல்வேறு விமர்சனங்கள் அமெரிக்காவிலும் முன்வைக்கப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்பை முன்னிறுத்திய இரண்டு விளம்பரங்கள் ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பதை நேற்றைய விளையாட்டுப் போட்டிகளிலும் காணக்கூடியதாக இருந்தது. மக்களுடைய வரிப்படத்தை பயன்படுத்தி இவ்வாறான ஒரு பிரச்சார நடவடிக்கையை அவர் இந்த இடைத்தேர்தலுக்காக மேற்கொள்ளுகின்றார் என்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கின்ற நிலையில், இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கருத்து கணிப்புகளிலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணமாக அவருடைய மக்கள் செல்வாக்கு இழக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. மறுபுறத்தில் ஈரானுடைய போரில் எடுக்கக்கூடிய நகர்வுகள் குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைத்திருக்கப்படுகின்ற நிலையில் இந்த இடைத்தேர்தலில் இவருக்கு இவ்வாறான விடயங்கள் இவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
2: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
11: ஆமாம், செப்டம்பர் 8ஆம் தேதி கையெழுத்திட்ட இந்த வரி தொடர்பான பிரச்சனையானது இப்பொழுது அது நீண்டு கொண்டு செல்லுகின்ற ஒரு பிரச்சனையாக மாறியிருப்பதோடு கனேடிய இறக்குமதி பொருட்களுக்கு இப்பொழுது வரி விதிக்கின்ற விடயமும் இன்றைய தினத்தில் அதாவது நள்ளிரவுக்கு பின்னர் அமுல்படுத்தப்பட இருக்கின்றது. குறிப்பாக கனேடிய சந்தையை பொறுத்தவரையில் இந்த பாட் பொருட்களுடைய உற்பத்தி என்பது மிகவும் அதிகமானது, அதன் மூலமாக ஈட்டக்கூடிய வருமானம் அதிகமாக இருந்தது. இருந்த போதிலும் உள்ளூர் உற்பத்தி பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது என்ற ஒரு அச்சநிலை கனேடியர்கள் மத்தியில் இருக்கின்றது. இதனை எவ்வாறு கனேடிய அரசாங்கம் சமாளிக்கப் போகின்றது? குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி இவ்வாறான இறக்குமதி வரியை விதிப்பதன் ஊடாக எவ்வாறான விடயங்களை சாதிக்க முயல்கின்றார்? அது வெற்றியளிக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
2: இல்லை, இது மிகவும் ஒரு சிக்கலான நிலை. அதாவது வந்து போட்டிக்கு போட்டியாக விதிக்கப்படுகின்ற வரிகள் என்பன நிச்சயமாக நடைமுறைக்கு வருகின்ற பொழுது அவை அங்கே பேச்சுவார்த்தைகளில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை, மக்களுக்கான பாதிப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்துகின்ற காரணிகளாக மாறுகின்றன என்கின்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவை நிச்சயமாக பாதகமாக இருக்குமா என்றால் ஆம், நிச்சயமாக பாதகமாகத்தான் இருக்கப் போகின்றது என்றால் கனடாவின் சந்தை என்பது பெரும்பான்மையாக அமெரிக்காவை நம்பியிருப்பதாகவும் இந்த அமெரிக்க பொருட்களுக்கான தேவை என்பது அடையாளம் காணப்பட்டதாகவும் இருக்கின்ற பட்சத்தில் அவற்றின் நிலைமை எவ்வாறு செல்லப் போகின்றது என்பதை இனிவரும் மாதங்கள் நிச்சயமாக எங்களுக்கு புலப்படுத்தும். இதற்குரிய திட்டங்கள் வகுக்கக்கூடிய கால அவகாசம் என்பது மாகாணங்களுக்கோ மத்திய அரசிற்கோ இருப்பதாக தெரியவில்லை என்றால் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது
11: அவர்களுடைய நிலைப்பாடு மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. காரணம், இந்த வரி விதிப்பு என்பது மிக முக்கியமாக எவ்வாறான விடயங்களை கனேடிய அரசு மேற்கொள்ளும் என்ற கேள்விகளை எழுப்பிய நிலையில்தான் தொடர்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கனடா எவ்வாறு சமாளிக்கப் போகின்றது என்ற கேள்விகள் ஒருபுறம் இருக்க, தொடர்ந்து வருகின்ற இந்த வரி விதிப்பின் ஊடாக அமெரிக்கா தொடர்ந்து வருகின்ற நாட்களில் எவ்வாறான அணுகுமுறைகளை செய்யப் போகின்றது என்ற விடயங்களும் ஒரு புறத்தில் இருக்கின்றன. இது குறித்துத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார், அரசியல் ஆய்வாளர். இந்த வரி விதிப்பினுடைய தாக்கம் எப்படி இருக்கப் போகிறது, அதன் பின்னாரான நிலைமை எவ்வாறானதாக இருக்கப் போகிறது, குறிப்பாக உலக அரங்கில் பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதனுடைய தாக்கம் எவ்வாறானதாக இருக்கும் போன்ற கேள்விகள் இருக்கின்றன. விளம்பரங்களைத் தொடர்ந்து நாங்கள் மேலதிக விவரங்களை அவரிடமிருந்து கேட்டறிந்து கொள்ள இருக்கின்றோம்.

0: மார்க்கமென் ஸ்டீல்ஸில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் தி ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவீன் லாட்ஸ், விலைகள் 7,98,888 முதல் ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட் அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவற விடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810
1: என்ன யோசின?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
6: ஆமாம், தொடர்ந்தும் நாங்கள் முதலில் பேசிய விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றோம். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த வரி அமுல்படுத்தப்படுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்கள் சுரேஷ்.
7: இல்லை, ஆமாம், அதாவது வந்து இந்த விவகாரம் என்பது நிச்சயமாக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போவதாகத்தான் அமையப் போகின்றது. குறிப்பாக இந்த மத்திய மாகாண அரசுகளுக்கான காலக்கு அதாவது நேர கொடுப்பனவு என்பது இல்லாத வகையில் அவர்களது செயற்பாடுகள் என்பன வேறு ஒப்பந்தங்களை எட்டுவதிலும் மற்றைய அதாவது வந்து இந்த விவகாரத்தை திறந்த வகையில் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலான தொடர்பாடல்களை மேற்கொள்ள முடியாதபடி அவர்களுடைய இந்த பாராளுமன்றம் மற்றும் மாகாண சபைகளின் ஒத்திவைப்புகள் போன்றவை எல்லாம் மாநில சபைகளின் ஒத்திவைப்புகள் போன்றவை எல்லாம் காரணமாக இருக்கின்றன. எனவே இதற்கான திட்டங்கள் எடுக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய நடைமுறை என்பது நிச்சயமாக மக்களிடையே பாதிப்பை ஏற்படுத்தும். இது தொடர்பான ஒரு பாதிப்பான நிலை என்பது எங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் தெரிய வரப்போகின்ற அளவிற்கான நிலைமைதான் இருக்கிறது. இங்கே குறிப்பாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இப்பொழுது அமெரிக்கா ஜனாதிபதியின் பலத்த தடைகளையும் மீறி வட்டி வீதத்தை உயர்த்தியிருக்கின்றது, வாழ்க்கை செலவு உயர்ந்திருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ட்ரம்ப் அவர்கள் இந்த வாழ்க்கை செலவை கையாள்வதில் நம்பிக்கையற்றவராக ஆக 17% மக்கள் தான் அவர் இந்த வாழ்க்கை செலவு விவகாரத்தில் திறம்பட கையாள்கின்றார் என்கின்ற கருத்தியலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான நிலை என்பது நிச்சயமாக கனடாவிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது. குறிப்பாக அடுத்த முறை வட்டி வீதம் அறிவிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு வட்டி வீத கூட்டம் அதிகரிப்பை கூட எதிர்பார்க்கின்ற நிலை இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த பொருளாதார சுமைகள் என்பன கனடிய மக்களை நாடி வர சந்தர்ப்பம் என்பது தற்பொழுது கண்முன்னே சாத்தியமாக வந்து கொண்டிருக்கின்றது. இங்கே இப்பொழுது போகின்ற கேள்வி என்னவென்றால், அம்மாக்காணி பல ஒப்பந்தங்களை எட்டுகின்றார், மத்திய அரசு பல விவகாரங்களையும் கையாளுகின்றது, ஆனால் அவை மக்களுக்கான பாதிப்பாக வருகின்ற பொழுது இந்த மத்திய தர மக்களின் வாழ்வியல் குறித்த என்ன மாதிரியான வேலை திட்டங்களை வைத்திருக்கின்றது என்று குறிப்பாக நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், பணக்காரர்களுக்கும் அல்லது முதலீட்டாளர்களுக்கும் வரி இருப்புகளையும் வரி விலக்குகளையும் விதிக்கின்ற அரசாகவும், பணங்களை அதாவது முதலீடுகளை உள்வாங்குகின்ற அரசாகவும் லிபரல் அரசு இருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக
6: குறிப்பாக இந்த உதவித்தொகை வழங்குவது அல்லது நிறுவனங்களுக்கு உதவிகளை வழங்குவது என்ற போர்வையை பார்க்கின்ற பொழுது பல்வேறு விமர்சனங்களும் எழுகின்றன. பல நிறுவனங்களை சார்ந்தவர்கள் இதனை ஒரு முதலீடாக அந்த உதவித்தொகையை வாங்கி தங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டு வெவ்வேறு முதலீடுகளை மேற்கொள்பவர்களாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகுகின்றது என்ற ஒரு விடயத்தையும் பலர் விமர்சனங்களாக முன்வைக்கின்றார்கள். ஆகவே இது உரிய பொறுமுறையின் கீழ் செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுகின்ற பொழுது தொடர்ந்தும் இந்த வறுமையினால் பாதிக்கப்படுபவர்கள் அல்லது இந்த பொருளாதார சிக்கலில் அகப்பட்டிருப்பவர்கள் தொடர்ந்தும் பொருளாதார பிரச்சினைக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுது நிறுவனங்கள் அதனை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற முயற்சியில் ஈடுபட்டாலும் அவர்கள் அதனை வேறு வகைக்கு அந்த நிதியை பயன்படுத்துவது என்பது எவ்வாறானதான ஒரு பொறுமுறைக்குள் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? என்றால் இந்த விமர்சனம் என்பது தொடர்ந்து ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இருக்கின்றது. COVID-19 காலப்பகுதியிலும் இவ்வாறுதான் நடைபெற்றதாக குறிப்பிடப்படுகின்ற பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இதற்கு ஒரு உரிய தீர்வை கண்டுபிடிக்கும் என்று நினைக்கின்றீர்களா அரசாங்கம்?
7: இல்லை, அதை அவர்கள் செய்ய வேண்டிய கடமை அவர்கள் முன்னுள்ளது. அவர்களுக்குரிய கற்பிதம் அவர்களிடம் இருக்கின்றது. இந்த கட்சியின் ஆட்சியின் பொழுதுதான் அவ்வாறான பெருந்தவறு இடம்பெற்றது. இப்பொழுது கூட நீங்கள் குறிப்பிட்டது போல நிச்சயமாக பணக்காரர்களை பணக்காரர்களாக்குகின்ற முயற்சியாக இது ஒரு வருடம் அல்ல இரண்டு வருட காலத்திற்கு செல்லும் என்றால் கட்டுப்பாடுகள் வரும் வரையில், ஒரு குறிப்பாக கூறுங்கள், உங்களிடம் ஒரு தொழிற்சாலையில் 2000 தொழிலாளர்கள் வேலை செய்கின்ற தொழிற்சாலை, அது நேரடியாக பாதிக்கப்படாததாக இருந்தாலும் அவர்கள் வேலை பங்கீடு என்கின்ற முறையில் அவர்களை வேலையில் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு நிதி பங்களிப்பை வழங்குகின்ற தன்மையை கொண்டதாக திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று தொழில் மாற்றங்களுக்கான முயற்சிகளுக்காக அந்த வாரங்களுக்கான 8-14 வாரமோ அல்லது 20 வாரங்களுக்கான ஊதியம் என்பதை வழங்குவதற்கான திட்டங்கள் போன்றவை எல்லாம் இருக்கின்றன. அவற்றை இருக்கின்ற ஊழியர்களுக்கே பாவனைக்கு எடுக்கக்கூடியதாக இவர்களால் ஒவ்வொரு நிறுவனத்திடமும் சென்று பார்த்து இதனை நடைமுறைப்படுத்துவது என்பது சிரமமாக இருக்கும் என்றால் இவர்கள் திட்டம் இருக்கின்றது, அதற்குரிய பணம் இருக்கின்றது, ஆனால் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு அழகு என்பதை இல்லாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதில் அவர்கள் மாற்றம் பெற வேண்டும். என அதைவிட கட்சிக்கு ஆதரவானவர்கள் அல்லது கட்சி நலன் சார்ந்தவர்கள் இதன் மூலம் பயன்படுவது என்பது மாகாண ரீதியிலோ அல்லது மத்திய அரசு ரீதியிலோ அடையாளம் காணப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது அந்த நேர்மை முறை அல்லது நன்னறி முறையற்ற முறையிலான வகைகளில் அதனை பயன்படுத்துவது என்பது, அவற்றை தவிர்த்தால்தான் இந்த அரசு நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட மத்திய தர மக்களின் வாழ்வியலுக்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால், இப்பொழுது கடன் வாங்கி அதன் மூலம் ஒரு மூலதனத்தை வாங்குவதாக இருந்தால் அவருக்கு அதற்கு வரி இருக்க தேவையில்லை. எனவே இவ்வாறான பல இத்தியாதிகள் இலகுவான முறைகளாக இருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் அவற்றையும் கடந்து செல்ல வேண்டிய தேவையை குறிப்பாக அந்த சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும். அனிதா ஆனந்த் அவர்கள் ஐக்கிய நாடுகள் அவையில் உரையாற்றிய பொழுது கனடாவின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் போன்றவையெல்லாம் உண்மையிலேயே கேட்பதற்கு மிகவும் அழகாகவும் அது எதிர்காலத்திற்கான நன்மையாகவும் இருக்கின்றது. ஆனால் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்கின்ற ஒரு கேள்விதான் இப்பொழுது ஒரு பயத்தை ஏற்படுத்துகின்றது. அதுதான் உண்மை.
6: நிகழ்ச்சியின் நிறைவாக இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற வெள்ளை மாளிகையினுடைய விளம்பரங்கள் குறித்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியை முன்னிறுத்தி தங்களுடைய வரிப்பணத்தின் மூலமாகவே இந்த விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது இடைத்தேர்தலில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும்?
7: இல்ல, இந்த விவகாரம் என்பது நிச்சயமாக அதாவது வந்து கட்சியும் டொனால்ட் ட்ரம்பும் மிகவும் பயந்து போயிருக்கின்றார்கள். அரச பணம் என்பது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேர்தலில் நிற்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த விளம்பரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது அவருடைய விருப்பு வாக்கு என்பது நிச்சயமாக மிகவும் குறைந்ததாக மாறி தற்பொழுது அதாவது வந்து என்றுமே இல்லாத அல்லது எந்த ஒரு ஜனாதிபதியுமே அடையாத ஒரு கீழ்நிலையை அடைந்திருக்கின்றார். அவருடைய மனநிலை கூட பரிசோதிக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு பிரதான ஊடகம் உளவியலாளர்களுடன் அல்லது உளவியல் நிபுணர்களுடன் விவாதிக்கின்ற அளவிற்கு மிகவும் நம்பிக்கையற்ற ஒரு ஜனாதிபதியாக அவர் மாறியிருக்கின்றார் என்கின்ற கருத்தியல் அமெரிக்காவில் தற்பொழுது மேலெழுந்திருக்கின்றது. அந்த நிலையில் இவ்வாறான விளம்பரங்களை அரச பணத்தில் செய்து தான் தேர்தலில் நிற்கின்றது போன்ற ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். உண்மையிலே இது அவருக்கான தேர்தல் அல்ல என்பதை அவரே முதல் கூறியிருந்தாலும் இப்பொழுது அவர் நிச்சயமாக அதாவது வந்து தன்னுடைய விருப்பு வாக்குகளை மூலம் இதனை நிறைவேற்றலாம், அதற்காகத்தான் அந்த 5000 நீங்கள் இந்த தேர்தலில் வாக்களித்து தன்னுடைய கட்சி வெற்றி பெற்றால் 18 பேருக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் தாங்கள் $5,000 கொடுப்பதாக கூறியிருந்தார். ஆனால் அது நிச்சயமாக சாத்தியமற்ற ஒரு விவகாரம். அதே போலத்தான் அவர்களுடைய பார்ட்டியின் அதாவது கட்சியின் வேட்பாளர்களுக்கு எதிராக நிற்கின்ற வேட்பாளர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கியாவது அவர்களை அவர்களுடைய மரியாதை அல்லது அவர்களுடைய நேர்மை குறித்த விவகாரங்களில் வீழ்ச்சியை ஏற்படுத்தியாவது தங்களுடைய கட்சியின் வேட்பாளர்கள் வெல்லப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார் என்பது காரணம் என்னவென்றால் அவருடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர்கள் உள்ளக தேர்தல்களில் வெற்றி பெறாமல் டொனால்டு டிரம்ப் அவர்களுடைய நடைமுறையை எதிர்க்கின்ற அவரது கட்சி வேட்பாளர்கள் உள்ளக தேர்தல்களில் வெற்றி பெற்ற சம்பவங்கள் பல இடங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது அவருக்கு மிகவும் சினத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் தனது கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றால் கூட அவர்கள் தனக்கு எதிராக செயற்படுபவர்களாக மாறப்போகின்றார்கள் என்று அதாவது வந்து அவர் கைகாட்டிய வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்கு அதாவது வந்து கட்சி அங்கத்தவர்கள் அவர்களை தெரிவு செய்யாமல் மாறாக வேறு நபர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இப்பொழுது கடைசி உத்தியாக இது உண்மையிலேயே நேற்று வார இறுதியில் வாரண விளம்பரங்கள் வெளியிடப்பட்ட பொழுது அமெரிக்க ஊடகங்களால் கண்டிக்கப்பட்டன. ஆனால் ஊடகங்கள் கூட இப்பொழுது ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றன. ஏனென்றால் வெள்ளை மாளிகைக்கான அனுமதி மறுக்கப்பட்ட பிரதான ஊடகங்கள் அதற்கான வழக்குகளை பதிவு செய்து அவை உள்ளே செல்வதற்கான அனுமதியை நீதிமன்றம் தற்காலிகமாக வழங்கியிருக்கின்றது. 14 நாட்களுக்குள் வெள்ளை மாளிகை அதற்கு அறிவித்தலை விடுக்க வேண்டும் என்று இப்பொழுது அதே வெள்ளை மாளிகையின் பணம் அது மக்களின் வரி பணம் இந்த விளம்பரங்களுக்காக செலவு செய்யப்படுகின்றது. இது கண்டனத்திற்கு உள்ளாகப்படுகின்றது என்பது உண்மை. அதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக இருக்க முடியும்.
6: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரையாடலுக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம்.
7: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
8: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
10: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
6: திலீபனின் உருவச்சிலை அகற்றப்பட்ட சம்பவத்திற்கும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்திற்கும் எந்தவிதத்திலும் தொடர்பில்லை என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நீலகிரி, திண்டுக்கல் உட்பட்ட 5 மாவட்டங்களில் நிலச்சரிவு அபாயத்தை குறைக்கும் பணிகளுக்கு இந்திய மத்திய அரசிடம் நிதி கேட்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு ஆரம்பித்துள்ளது. கனடாவில் பணியின் போது உயிரிழந்த 6 அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் நினைவேந்தல் நிகழ்வினை நேற்று மேற்கொண்டார்கள். வடகொரிய வீரர்களின் இடமாற்றம் குறித்த தகவல் வெளியானமைக்கு யுக்ரைன் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று தென்கொரியா கோரிக்கை விடுத்துள்ளது.
10: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடாவில் டொரண்டோ மாநகரில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இடம்பெற இருக்கின்றது. 3 தினங்கள் நடைபெற இருக்கின்ற இந்த மாநாடு டொரண்டோவில் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இதில் பல முக்கியமான விடயங்கள் அரங்கேற காத்திருக்கின்றன. பல அறிஞர்கள் ஒன்று கூட இருக்கின்றார்கள். பல்வேறு ஆய்வுகள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. இதன் மூலமாக இந்த செய் அறிவு உலகத்தில் தமிழ் மொழியினுடைய பயன்பாடு எவ்வளவு வளம் மிக்கதாக மாற்றப்பட இருக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாநாடு அமைய இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது இந்த கணினி தொழில்நுட்பத்தின் ஊடாக தமிழ் மொழியை பதிவேற்றி அதன் ஊடாக பலரும் பயன்படக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது சாட்ஜிபிடி போன்ற பல விடயங்களிலும் தமிழினுடைய பயன்பாடு அதிகரித்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழினுடைய இலக்கணம், இலக்கியம் மற்றும் பல்வேறு நூல்களையும் இவ்வாறு மின்மயப்படுத்துவதன் ஊடாக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. எதிர்கால தலைமுறையினருக்கு தமிழை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு பாரிய பொறுப்பு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாநாடு அமைய இருக்கின்றது. அறிஞர்கள் ஒன்று கூடுவதோடு பலரது உள்வாங்கல்களும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உள்வாங்கப்பட்டு அதனூடாக எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து ஆய்வுகளை நடத்தக்கூடிய ஒரு மாநாடாகவும் இது இடம்பெற இருக்கின்றது. இதுகுறித்த விவரங்களை நாங்கள் இந்த காலை வேளையில் பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். சிஎம்ஆர் காற்றலையில் இப்பொழுது எங்களோடு ராகவன் பரஞ்சோதி இணைந்திருக்கின்றார். இந்த உலக தமிழ் மாநாட்டை ஒருங்கிணைக்கின்ற குழுவர்களில் ஒருவராக அவர் இருக்கின்றார். அவரை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வணக்கம் ராகவன்.
1: வணக்கம் ராம்.
0: ஆமாம், இந்த மாநாடு 3 நாள் நடைபெற இருக்கின்ற மாநாடு. குறிப்பாக இதற்கு முன்னரும் உலக தமிழ் மாநாடுகள் பல இடங்களில் இடம்பெற்றிருந்தாலும் கூட டொரண்டோவில் நடைபெறுவது இது ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நடைபெறுகின்ற மாநாடாக பார்க்கலாம். எதிர்வரும் காலத்திற்கு ஏற்ற ஒரு அடித்தளமாக இந்த மாநாடு பயன்படுத்தப்பட இருக்கின்றது. இதன் நோக்கம் என்னவாக இருக்கின்றது? குறிப்பாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற மாநாட்டில் இருந்து இது எவ்வாறு வேறுபட்டிருக்கிறது?
1: நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள். அதாவது செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்ற தலைப்பில் தான் இந்த மாநாடு இடம்பெறுகின்றது. நீங்கள் கூறியது போல ஏராளமான மாநாடுகள் முன்னர் நடந்திருக்கின்றன. கணிதநாயன்மார்களின் சிந்தனையில் தான் இந்த தமிழ் ஆராய்ச்சி தமிழ் ஆய்வு மாநாடுகள் நடைபெற வேண்டும் என்று 1964 தொடக்கம் இந்த மாநாடுகள் பல நடந்து வந்திருக்கின்றன. ஆனால் பின்னோக்கி பார்த்தால் அந்த மாநாடுகள் எல்லாம் தமிழ் மொழி மட்டும் சார்ந்ததாகவே அமைந்திருக்கின்றன. இந்த மாநாடு தமிழ் மொழி மட்டுமல்லாது தமிழர், தமிழர் வாழ்வியல், தமிழர் பொருளாதாரம், பொருண்மையம், கலை, பண்பாடு என பல விடயங்களை உள்ளடக்கியதாக, அதாவது இன்றைய நாளில் அதெல்லாம் எப்படி இருக்குது என்று கேட்கும் அளவுக்குத்தான் அந்த விடயம். ஆனால் அதில் ஒருபடி மேலே சென்று செய்யறிவு உலகில், அதாவது இன்றைய ஏஐ ஏராவிலே தமிழும் தமிழரும் என்ற ஒரு கருத்தை கொண்டதாக பல வகை விடயங்களை ஒன்றிணைக்கும் ஒரு சிந்தனைக்குரிய மாநாடாக இது அமைகிறது. இதன் நோக்கம் தமிழர் வாழ்ந்தார்கள் என்று தொன்மை காலம் தொட்ட விடயங்களை ஆராய்வது, இன்று எவ்வாறு இருக்கிறோம் என்றதை ஆராய்வது, 2050 60 ஆண்டு எவ்வாறு தமிழ் இருக்க போகிறது, தமிழர்கள் இருக்க போறார்கள், தமிழர்கள் வாழ்வியல் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை முன்னோக்கிய ஒரு சிந்தனையை உருவாக்குவது, இது தமிழ் அடுத்து வரும் சந்ததியினருக்கு தமிழ் தமிழ் சார்ந்த விடயங்களை எவ்வாறு எடுத்துச் செல்வது, இன்று நாம் செய்யக்கூடிய ஆய்வுகளில் இருந்து அவர்கள் எண்ணத்தை புதுசாக பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள், அவர்கள் அதிலிருந்து புதுசாக என்ன ஆய்வுகளை செய்ய போகிறார்கள் போன்ற பல விடயங்களுக்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்குவது.
0: இதில் பங்கேற்பாளர்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு நிகழ்ச்சியினரின் அடிப்படையில் ஒழுங்கு அமைத்திருப்பீர்கள். ஆனால் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினை பார்க்க வருபவர்களுடைய பங்களிப்பு இந்த அரங்கத்தில் எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய இந்த பங்கேற்பு தொடர்பாக என்ன கூற விரும்புகிறீர்கள்?
1: இந்த ஆய்வு மாநாடு 497 ஆய்வு சுருக்கங்கள் பெற்று அதிலே 96 ஆய்வு கட்டுரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 13 நாடுகளிலிருந்து தமிழ் ஆய்வாளர்கள், அது தமிழ் மாத்திரமல்லாத பல விடயங்களை, தமிழ் பொருண்மையம், கலாச்சாரம், பிலாசபி என பல விடயங்களை உள்ளடக்கிய ஆய்வு கட்டுரைகளோடு இந்த ஆய்வு மாநாடு இடம்பெறப் போகின்றது. இதில் கலந்து கொள்பவர்கள் நிச்சயமாக ஒருவர் முன்வைக்கும் கருத்துக்கு முரணான ஒரு கருத்தையோ அல்லது முன்வைக்கும் கருத்தில் கேள்வி கேட்பதோ அது போன்ற விடயங்கள் இடம்பெறும். ஆனால் பலருக்கும் இது உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆய்வு நிகழ்வு. கல்வியில் நாட்டமுள்ளவர்கள் அல்லது தமிழர் கலை கலாச்சாரம் பண்பாடு பொருண்மையம் போன்ற விடயங்களில் நாட்டமுள்ளவர்களுக்கு இது மிகவும் உகந்த ஒரு விடயமாக இருக்கும். ஏனெனில் பல வகைப்பட்ட சிந்தனைகள் உலகின் பல்வேறு பாகங்களில் இருந்தும் டர்க்கியிலிருந்து கூட ஒரு பேப்பர் சப்மிஷன் வந்திருக்கு. அப்போ உலகில் பல்வேறு பாகங்களிலும் தமிழரின் வாழ்க்கை எவ்வாறாக இருக்கின்றது, இந்த பரந்துபட்டு வாழும் வாழ்வியலினால் என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, அவர்களுடைய சிந்தனை எவ்வாறாக இருக்கின்றது, ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒவ்வொரு சிந்தனைகளோடு கருத்துக்கள் முன்வைக்கப்படும். ஒரே இடத்திலிருந்து அத்தனையையும் உள்வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இது அமைப்போம்.
0: பொதுவாக ஒரு விடயம் இருக்கின்றது, தமிழர்கள் கூடுதலாக தங்களுடைய தொன்மை பற்றியும் தங்களுடைய பெருமை பற்றியும் பேசுவார்கள், ஆனால் நிகழ்காலத்தில் செய்யக்கூடியவற்றை தவறவிட்டு விடுகிறார்கள் என்று. அவ்வாறானவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையப் போகின்றது. குறிப்பாக இளம் தலைமுறையினர் தமிழ் மீதான பற்றை அதிகம் கொண்டவர்களாக மாறிக்கொண்டிருப்பதை டொரண்டோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இளம் தலைமுறையினருக்கு இது எவ்வாறான ஒரு பிரயோசனமான நிகழ்வாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை விழா குழு சார்பாக நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்?
1: நீங்கள் கூறியது போல மிகவும் தொன்மையான மொழி, இன்றும் வாழும் மொழி தமிழ். அதற்கான காரணம் தமிழ் தொடர்ந்து பேசப்படுகிறது, தொடர்ந்து அடுத்த தலைமுறைகளுக்காக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. நமது முந்தைய சந்ததியினர் அதை சிவனை செய்திருக்கின்றார்கள். அந்த பணி எல்லோருக்கும் இருக்கிறது, நாங்களும் அதை செய்ய வேண்டும். இன்னொரு விடயம் கூறியிருந்தீர்கள், தமிழ் மொழியின் தொன்மையை பற்றித்தான் பேசுகிறோம், இன்று நிகழ்வு காலத்தில் என்ன செய்கிறோம் என்றதை யோசிக்கவில்லை என்று. அதற்கான ஒரு விடயம்தான் இந்த மாநாடு. அதாவது நிகழ்காலத்திலே தொன்மையை ஆராய வேண்டும், தமிழில் இருக்கக்கூடிய பல விடயங்களை ஆராய வேண்டும். அது எவ்வாறு தமிழும் வாழ்வியலும் தமிழர் வாழ்வியலும் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்ற விடயங்களை கருத்தில் கொண்டு ஆராய வேண்டும். நீங்கள் யோசித்து பார்த்தால் தமிழர்கள் ஈழத்திலோ தமிழ்நாட்டிலோ அல்லது அயல் நாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர், பர்மா போன்ற நாடுகளில் வாழ்ந்திருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை என்று கூறும் அளவுக்கு உலகம் முழுக்க பரந்துபட்டு வாழ்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் அவர்களுடைய அந்தந்த நாட்டுக்குரிய கலாச்சார பகிர்வோடு தமிழர்கள் பரந்து விரிந்து வாழ்கிறார்கள். அது தொடர வேண்டுமானால் இன்றைய தமிழ் பற்றிய ஒரு ஆய்வு வேண்டும், அதை அடுத்த இளந்தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இதில் முக்கியமாக பயன்பெறக்கூடியவர்கள் சந்ததியினர். ஏனெனில் அவர்களுக்குத்தான் இப்பொழுது அந்த பாரிய கடமை இருக்கிறது. தாங்கள் தமிழை படிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தங்களுடைய அடையாளத்தை உணர வேண்டும், அதை தமது அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று. நீங்கள் ஒரு இன்னொரு விடயம் கூறியிருந்தீர்கள், இளம் தலைமுறையினர் ஆர்வமாக தமிழை கற்கிறார்கள் அல்லது தமிழ் என்று கூறுவதில் பெருமை கொள்கிறார்கள் என்று. அந்த பெருமையோடு தமிழை ஆராய வேண்டும். தமிழ் ஒரு பொக்கிஷம், அதில் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. அது அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், அனைத்தும் தமிழிலே அடங்கி இருக்கிறது. அதை ஆராய வேண்டும். தங்களுடைய மொழியும் தங்களுடைய கலாச்சாரத்திலும் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை தேர்ந்தெடுத்து அடுத்த தலைமுறையினருக்கும் அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். ஆக இளைஞர்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு மாநாடு.
0: 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த 3 நாட்கள் திட்டமிடப்பட்டதற்கான நோக்கம் என்ன? ஒவ்வொரு நாளிலும் வித்தியாசமான செயற்பாடுகள் இடம்பெற இருக்கின்றனவா? அது பற்றிய விவரங்களை கூறுவீர்களா?
1: இந்த மாநாட்டிலே 4 முக்கிய தலைப்புகளின் கீழ் ஆய்வு கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 4 தலைப்புகளுக்கும் கீழே அதுவும் வெவ்வேறு வகைப்படுத்தப்பட்டு பல வகைப்பாடுகளில் இங்கே கட்டுரைகள் வருகின்றன. அதாவது அது பொருளாதாரமாக இருக்கட்டும், கலை பண்பாடாக இருக்கட்டும், தமிழின் தொன்மையாக இருக்கட்டும், AI பற்றிய ஆய்வுகள், AIக்கும் தமிழுக்கும் இடையிலான உறவு பற்றிய ஆய்வுகள் என பல வகைப்பட்டு அதற்கு கீழே வெவ்வேறு 12 வகைப்பாடுகள் ஒவ்வொரு இந்த வகைப்பாடுகள் பல என்று வைத்துக் கொள்வோமே. ஆக 96 கட்டுரைகள் வாசிக்கப்பட இருக்கின்றன. 96 கட்டுரைகளையும் ஒரே நாளில் வாசித்து விட முடியாது. வாசிப்பது என்று சொல்வது 96 கட்டுரைகள் அங்கே
0: ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு
1: மக்களுக்காக சமர்ப்பிக்கப்படுகின்றன. கட்டுரை எழுதியவர்கள் அதை ஒரு பவர்பாயிண்ட் பிரசன்டேஷனாகவோ அல்லது நேரே கட்டுரையை வாசிப்பதாகவோ ஏதோ ஒரு வகையிலே அதை மக்களுக்கு எடுத்து செலவிருக்கின்றார்கள். அதனால் 3 நாள் தேவைப்படுகிறது அந்த விடயங்களை வெவ்வேறு நேரங்களில் அதனை ஒழுங்கு செய்து அமைப்பதற்கு. இதற்கு மேலாக பேனல் டிஸ்கஷன்ஸ் என்று சொல்லப்படும் விடயங்கள், 4 பேனல் டிஸ்கஷன்ஸ். குளோபல் தமிழ் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் என்ற ஒரு கருத்தில் பல தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் அதிலே கலந்து கொள்கிறார்கள். தமிழ் விமென் அண்ட் AI என்ற ஒரு தலைப்பில் இன்றைய காலகட்டத்தில் உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் விமென் பெண்கள் தமிழ் பெண்களான சிந்தனை AI காலத்தில் அவர்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான ஒரு அருமையான ஒரு பேனல் டிஸ்கஷன். அது போன்று தேர்ட் கல்ச்சர் தமிழ்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு நாட்டில் பிறந்து இன்னொரு நாட்டில் வாழும் பொழுது அந்த பிறந்த நாட்டின் கலாச்சாரமும் வாழும் நாட்டின் கலாச்சாரமும் சேர்ந்து ஒரு ஒரு மூன்றாவது கலாச்சாரத்தில் வாழக்கூடிய நிர்பந்தம் பலருக்கும் உண்டு. அதனை ஆராயும் ஒரு ஒரு பேனல். மற்றது இளைஞர்கள் சம்பந்தமான ஒரு பேனல் என்று இந்த 3 பேனல் டிஸ்கஷன்ஸும் இருக்கிறது. இதற்கு மேலாக ஒரு கலை மாலை அக்டோபர் 17 டொரண்டோ மெட்ரோபாலிட்டன் சென்டர்லே கலை மாலை ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கலை மாலைக்கு டிவிஐயிலே ஒளிபரப்பப்பட்டு புகழ்பெற்ற நையாண்டி மேடம் கலைஞர்கள் அந்த கலை மாலைக்கு ஒரு நாடகத்தோடு பிரான்சிலிருந்து வருகின்றார்கள். நோர்வேயிலிருந்து கலாசாதனா என்ற ஒரு நடன பள்ளியைச் சேர்ந்த கவிதா லட்சுமி என்ற ஒரு ஆசிரியையும் அவர்களுடைய மாணவர்களும் நடன நிகழ்ச்சியோடு வருகின்றார்கள். டொரண்டோவில் இருக்கக்கூடிய நடன ஆசிரியர்கள் வழங்கக்கூடிய அற்புதமான நடன நிகழ்ச்சிகள். இதற்கு மேலாக மண்ணிசை கலைஞர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ராஜலட்சுமி மற்றும் அவருடைய கணவர் செந்தில் அவர்கள் சரிகமப்பா ஜி டிவியின் சரிகமப்பாவில் புகழ்பெற்ற சிவானி என்கின்ற ஒரு பாடகி இவர்களோடு அரவிந்தனின் மெகா டியூனஸ் இசையோடு ஒரு நிகழ்வு என பல வித்தியாசமான சுவாரஸ்யமான அம்சங்கள் கொண்டதாக அந்த கலை மாலை இருக்கும்.
0: ஆமாம், 3 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கான நுழைவுச் சீட்டுகளை எப்படி பெறுவது? ஒவ்வொரு நாளைக்கும் தனித்தனியே பெற வேண்டுமா? அந்த விவரங்களை கூறுவீர்களா?
1: நிச்சயமாக $50 நுழைவு சீட்டு வாங்கினால் உங்களுக்கு 3 நாள் மாநாட்டுக்கும் கலை மாலைக்கும் அது போதுமானது. மாநாட்டின் போது இருக்கக்கூடிய உணவு இடைவெளிகளில் உணவு பரிமாற்றமும் அதிலேயே அடங்கும். $50 3 நாள் மாநாடும் கலை மாலையும் நிச்சயமாக அனுபவிக்க முடியும். கலை மாலைக்கு மாத்திரம் வருவதென்றால் டிக்கெட்டுகள் $30 மாத்திரமே. இந்த கலை மாலையும் முடிந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உலகத்தமிழர் பேரவையின் annual dinner and awards night அதற்கான கட்டணம் $100. அது தனியானது.
0: எங்கே நடைபெற இருக்கின்றது என்ற விவரத்தை குறிப்பிடுவீர்களா? நீங்கள் இசை நிகழ்ச்சி மெட்ரோபாலிட்டனில் நடைபெறுவதாக குறிப்பிட்டீர்கள். இந்த ஆய்வு மாநாடு எங்கே நடைபெற போகின்றது? இந்த இடங்கள் பற்றிய விவரங்களை.
1: ஆய்வு மாநாடு சென்டனியல் இவெண்ட் சென்டர், சென்டனியல் காலேஜ், ப்ரோக்ரஸ் அவென்யூவில் இருக்கக்கூடிய சென்டனியல் காலேஜில் சென்டனியல் இவெண்ட் சென்டர் என்று புதிதாக ஒரு கட்டிடம் இருக்கிறது. மிகவும் அழகான ஒரு புதுமை வாய்ந்த இடம். அங்கேதான் இந்த ஆய்வு மாநாடு 3 நாளும் நடைபெறும். அதனை முடிந்த பின் சனிக்கிழமை மாலை மெட்ரோபாலிட்டன் சென்டரிலே இந்த கெனடியன் பிஞ்சில் அமைந்திருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சென்டர்லே கலை மாலை, அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை டியூரம் கன்வென்ஷன் சென்டரிலே ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ்ஸின் டின்னர் அண்ட் அவார்ட்ஸ் நைட்.
0: ஆகவே இந்த நிகழ்வு வெற்றிகரமான நிகழ்வாக நடைபெறுவதோடு தமிழுக்கும் பெருமை சேர்க்கின்ற, தமிழை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரு மாநாடாக அமைய வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு மக்களினுடைய ஆதரவும் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று கேட்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். எவ்வாறான விவரங்களை எந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக பெறலாம் என்ற விவரத்தையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.
1: நிச்சயமாக பல விடயங்கள் எங்களுடைய இணையதளத்துக்கு சென்றால் பார்வையிட முடியும். குளோபல் தமிழ் கான்ஃபரன்ஸ் .org, குளோபல் தமிழ் கான்ஃபரன்ஸ் .org என்ற இணையதளத்துக்கு சென்றால் நீங்கள் கேட்கும் அனைத்து விடயங்களையும் அங்கே பார்க்கலாம். டிக்கெட்டுகளை வாங்குவதில் தொடக்கம் நிகழ்ச்சியின் முழுமையான நிகழ்ச்சி நிரலை கூட அங்கே கண்டுகளிக்க முடியும்.
0: நன்றி ராகவன், நிகழ்ச்சியில் கலந்துண்டமைக்கு. மீண்டும் மற்றும் ஒரு பொழுதிலே சந்திப்போம்.
1: நன்றி ராம்.

டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790.

0: Cremation Center Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive Etobicoke-இல் on-site cremation அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர் ஆஸ்மா அலர்ஜி தோல் பிரச்சனைகள் மூட்டு மற்றும் முதுகுவலி நீரிழிவு உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ் கால் 647-327-8111 சகாஜா
1: ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பில் இருந்து விடைபெற இருக்கின்றேன். 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை இதே அலைவரிசையில் பல் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். செய்தி பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம்.

0: Win at Win Lifetime. Call 905-206-1008.
1: घर कहीं भी लेना हो।